நேரம் 5:38. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம்.

நேய நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 1 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 தேதி பராபவ வருடம் ஆவணி மாதம் 6 ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவன் வாக்கிலே ஒன்றாய் இன்றைய குறளமுதம்

0: தொத்தி தோண்டுகிறவரையும் பொறுத்து தாங்கி வாழ வைக்கிறது. அந்த நிலத்தைப் போல தன்னை இகழ்பவரையும் தாங்கி பொறுத்து கொள்வதே பொறுமை குணத்தில் முதன்மையானது. குறள் எண் 151, அதிகாரம் பொறையுடைமை.
1: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை.
0: நிலம் தன்னை துன்புறுத்தி தோண்டுகிறவரையும் பொறுத்து தாங்கி வாழ

இருக்கிறது. அந்த நிலத்தைப் போல தன்னை இகழ்பவரையும் தாங்கி பொறுத்து கொள்வதே பொறுமை குணத்தில் முதன்மையானது. குறள் எண் 151, அதிகாரம் பொறையுடைமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கிரேக்க நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யோர்கோசுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். பருத்தி உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சி

விழுப்புரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்தம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. நேரம் 6:03. நிகழ்ச்சியும் நேரமும் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பாவச்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியை பங்கேற்கிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே உரை வழங்குகிறார் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குகிறார் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா? காலை 10:02 BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள் அறியலாம். 10:12 மனம் விரும்பி உங்க மனம் விரும்பிய பால்களை நேரலையா நீங்க கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 11:00 அஞ்சல்பேட்டி N111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே, அவசரத்தில் நாம் செய்த சுவாரஸ்யமான தவறுகள், இதை பத்தி தான் பேச இருக்கிறீங்க. 1:00 நலம் தானா, குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது தவிர்க்க வேண்டியவை குறித்து அறியலாம். பிற்பகல் 2:00 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில அஜந்தா குகைகள் குறித்து அறியலாம். மாலை 4:02 புதிகை தும்பி 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் மல்பெரி சாகுபடி முறைகள் உரை வழங்குகிறார்.

மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை இளநிலை ஆய்வாளர் ஆர் டயானா அவர்கள். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிரிட உகந்த நெல் ரகங்களும் அதன் சிறப்பியல்புகளும் நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்கிறார். அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி திருவேங்கடம் அவர்கள். இன்று 8:05 இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9 தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். இதில் இந்தியன் ஐடல் செஷன் 16 நிகழ்ச்சியின் 2 இடத்தை பிடித்த மன்ராஜ் வீர்சிங் அவர்களின் பேட்டி இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள்.

0: www.mofpi.gov.in Ministry of Food Processing Industries .gov.in போட்டிருந்தால் எங்கெங்கு பயிற்சி மையங்கள் இருக்கின்றன என்று தெரியும். அங்கு போய் பயிற்சி பெற்று தரமாக தயாரித்து ஒவ்வொரு பாக்கெட்டையும் நீங்கள் டேஸ்ட் செய்து பார்த்து மிக மிக துல்லியமாக தரமாக நீங்கள் அனுப்பினால் மட்டுமே இந்த துறையிலே விற்பனையை அதிகப்படுத்த முடியும். நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் ஒரு 5% 10% விலையை குறைத்தீர்களானால் மற்றவர்களோடு போட்டி போட்டு நீங்கள் விற்க முடியும். காலப்போக்கில் பெரிய இயந்திரங்கள் வாங்கி இன்னும் தரமாகவும் இன்னும் விலை குறைவாகவும் நீங்கள் கொடுக்கும்போது இதே ட்ரேட்மார்க் அப்போது நல்ல முறையில் பலிக்கும். அதன் பிறகு இந்த 4 முதல் உங்கள் மாவட்டம், அதன் பிறகு 4 அதன் பிறகு மதுரையை சுற்றி இருக்கிற 6 என்று படிப்படியாக முன்னேறி தமிழக அளவிலே விற்பனை செய்ய முடியும். அருமையான ஒரு துறை, பலருக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். இதை கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுகள், வண்டிகளை கொண்டு செல்வதற்கு டிரைவர், கிளீனர், சேல்ஸ்மேன் என்று பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய தொழில். இதை தொடங்கி தென் மாவட்டங்களிலே பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து நல்லதொரு தொழிலை தொடங்கி லாபம் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: மக்களை இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நேரம் 7:09 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக சூப்பர் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கட்டக சமண பல்கலை அலையலி விளங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:14 நிமிடம். மக்களை நீங்க கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. நிகழ்ச்சியினை வழங்குகிறார்
1: திருவருள் லத்தீப். இரண்டு திருக்குறளையும் அதனுடன் இணைந்த இரு நாளடியார் பாடல்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். அறத்துப்பால் நிலையாமை 34வது அதிகாரம் 336வது குறள். நிலையாமை என்றால் நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத செல்வம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ் உலகு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ் உலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்றைக்கு இல்லாமல் போனான் என்னும் பெரிய இயல்புடையது இவ்வுலக வாழ்வு. நெருநல் நேற்று, உளன் ஒருவன், உயிரோடு இருந்த ஒருவன், இன்று இல்லை, இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் பெருமை உடைத்து நிலையாமை ஆகிய பெருமையினை உடையது. இதுக்கு பொழிப்புரையாக சொல்ல வேண்டுமானால், நேற்று உயிரோடு இருந்த ஒருவன் இன்று இல்லாமல் இறந்துவிட்டான் என்று சொல்லப்படும் அளவிற்கு மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை, நிலையாமையை தன் பெருமையாக்க கொண்டதே இந்த உலகமாகும். அதாவது உலகத்தில் மனித வாழ்க்கை மிக குறுகிய காலமே நிலைக்கக்கூடியது என்பதாகும். ஆளும் மேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இது அந்த காலத்து பழமொழி. ஆம், நான்கடியும் இரண்டடிகளும் தமிழக நல்லுலகத்தில் உள்ளங்களில் பதிந்தவை என்பதை நாம் மறுக்க முடியாது. நாலடியார்லையும் நிலையாமைதான், யாக்கை நிலையாமை என்று பெயர். புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இந்நின்னியே செய்க அறவினடை. இந்நினியே நின்றான், இருந்தான், கிடந்தான், தன் கீழ் அலறச் சென்றான் எனப்படுதலால். புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இந்நின்னியே செய்க அறவினடை. இந்நின்னியே நின்றான், இருந்தான், கிடந்தான், தன் கீழ் அலறச் சென்றான் எனப்படுதலால். இந்நினியே இப்பொழுதுதான் நின்றான், நின்று கொண்டிருந்தான், இருந்தான், உட்கார்ந்திருந்தான், கிடந்தான், படுத்து கிடந்தான், தன் கீழ் அலற, தன் உறவினர் அலறி அழும்படி சென்றான், இறந்துவிட்டான் எனப்படுதலால் என்ற சொல்லப்படுதலால். புல் நுனிமேல், புல் நுனியின் மேல் படிந்த நீர் போல், நீரைப் போல நிலையாமை, நிலையாமை

0: பழையது உடம்பு என்று எண்ணி என்று நினைத்து இந்நின்னியே இப்பொழுதே செய்க அறவினை, செய்க நல்ல காரியங்களை. அதற்கு பின் கல்வி என்ற அதிகாரம் பொறுப்பால் குறள் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு அருமையான குறள் இது. அறியாதவர்கள் யாருமே கிடையாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் அந்தந்த பருவத்தில் படிக்க வேண்டிய நூல்களை சந்தேகம் இல்லாதவாறு புரிந்து கொண்டு படித்து முடிக்க வேண்டும். அவ்வாறு படித்து முடித்த பிறகு அதில் கூறப்பட்டுள்ள ஒழுக்க முறைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதுவே நாம் கற்ற கல்வியின் பயனாகும். கற்பவை கசடு அற கற்க. ஒருவன் கற்க வேண்டியவற்றை குற்றமாக கற்க வேண்டும். ஒருவன் கற்க வேண்டியவற்றை குற்றமாறாக கற்க வேண்டும். கற்றபின் அதற்கு தக நிற்க. அவ்வாறே கற்றபின் அக்கல்விக்கு தகுதியாக நடக்க வேண்டும். இதுபோல் நாளடியாரில் கல்வியை பற்றி ஒரு பாடல் உண்டு. அதை இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்ல யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் தலைமயிரால் வரும் அழகும் கொடும் தானை கோற்றழகும் வளையும் முந்தானையில் உள்ள கரையினால் உள்ள அழகும் மஞ்சள் அழகும் மஞ்சள் பூசிக்கொள்வதனால் ஏற்படும் அழகும் அழகல்ல உண்மையான அழகல்ல நெஞ்சத்து உள்ளத்திலே நல்ல யாம் நல்லனவற்றை செய்து வாழ்கிறோம் நாம் என்னும் நடுவு நிலைமையால் என்றும் நடுவு நிலைமையான அறிவை உண்டாக்குவதற்கு காரணமாயிருப்பதனால் கல்வி அழகே அழகு. கல்வியினால் உண்டாகும் அழகே சிறந்த அழகாகும். அதாவது உடல் அழகு மற்றும் வெளி அலங்காரங்களை விட கல்வி அறிவு மற்றும் சிறந்த பண்புகளே ஒருவருக்கு நிரந்தரமான அழகையும் பெருமையும் தரும் என்பதனை உணர்த்துகிறது. தலைமுடி ஆடை மஞ்சள் பூச்சி போன்ற தற்காலிகமான அழகு நிலையற்றது. எனவே கல்வியால் வரும் பண்பாடே உண்மையான அழகு என இப்பாடலில் வலியுறுத்துகிறது. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.
1: மக்களே, இதுவரை தமிழே முதல் நிகழ்ச்சி கேட்டீங்க. வழங்கினார் திருவருள் லத்தீப் அவர்கள்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
1: வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் விடுதலை படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 7 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி. மக்களை இன்னைக்கு கேட்க இருக்கிறீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
1: சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்னா என்ன? எதிர்காலம். எதிர்காலம் அதை பற்றின அந்த காலத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்

இந்த டென்ஸை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இட் ஷோஸ் ஆக்ஷன்ஸ் தட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இட் இஸ் ஃபார்ம்ட் யூஸிங் த மாடல் வெர்ப் வில் ப்ளஸ் மெயின் வெர்ப். அது என்னென்னா, இப்போது நடந்துட்டுருக்க, இப்போது ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், அதை நான் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சிம்பிள் ஃபியூச்சரில் நம்ம போடணும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா ஐ வில் ஈட். இந்த ஃபார்மேட் எப்படின்னா, ஷேல் அல்லது வில் ரெண்டையும் போட்டு, அது கூட அந்த வெர்ப் கொடுத்துருக்காங்களா அந்த வெர்ப் அப்படியே எந்த வித மாற்றம் இல்லாமல் எழுதிடலாம். இது நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் ஹீ ஷீ இட் மூணு ப்ரோனன் வந்தாலுமே நீங்கள் எந்த வித மாற்றம் செய்ய தேவையில்லை, எல்லாத்துக்குமே நீங்கள் வில் வில் போட்டு எழுதிடலாம். ஒருவேளை இப்போ நடக்குமா நடக்காதா அப்படி கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஷேல் போடலாம், அது வந்துமே ஹீ ஷீ இட்டுக்கு பொருந்தாது. ஐ யூ பி டே இந்த நாலு ப்ரோனன் வந்துச்சுன்னா நீங்கள் ஷேல் போட்டு எஸ் ஹெச்ஏஎல்எல் ஷேல் போட்டுட்டு அந்த கொடுக்கப்பட்டிருக்க வெர்பை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஐ ஷேல், யூ ஷேல், ஹீ ஷேல், சாரி ஐ ஷேல், யூ ஷேல், தே ஷேல், வி ஷேல் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வெர்பு என்ன ப்ராக்கெட்டை கொடுத்துருவாங்களோ அதை அப்படி எழுதிடலாம். இதே இது ஹீ ஷீட் வந்துச்சுன்னா ஹீ வில், ஷி வில், இட் வில் அப்படின்னு போட்டு அந்த வெர்பை எழுதணும். அஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா சப்ஜெக்டை போட்டு வில் போட்டு அந்த வேர்டு அந்த வெர்பை அப்படி நீங்கள் எழுதிட வேண்டிதான். இதே நெகட்டிவ் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் எழுதி வில் போட்டு நாட் போடணும். வில் நாட்னு எழுதலாம், அதை ஓன்ட்டுன்னு எழுதலாம், WONT. இந்த எண்ணுக்கு மேலே நீங்கள் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி ஒரு கமா போடணும். அந்த வில் நாட்டுங்கிறத தான் நம்ம ஷார்ட்டாக ஓன்ட்டுன்னு எழுதுகிறோம். சரியா, கொஸ்டினை வந்துச்சுன்னா வில்லை முதல்ல போட்டணும், போட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வெர்பு போடணும். ப்ரெடிக்ஷன், ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சரை யூஸ் பண்ணலாம். இட் வில் ரெயின் டுமாரோ, ஐ வில் அட்டன் த மேரேஜ் நெக்ஸ்ட் வீக். ப்ரெடிக்ஷன்னா முன்கூட்டியே அறிவிக்கிறது. இப்போது நம்ம வானிலை அறிவிப்புகள் அதெல்லாம் ஆங்கிலத்தை சொன்னாங்கன்னா இந்த சிம்பிள் ஃபியூச்சர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு தெரியுது, நான் அடுத்த வாரம் மேரேஜ் போகிறேன், அடுத்த மாதம் வெளிநாட்டிலேருந்து எங்கள் தம்பி வாரான், இல்லைன்னா எங்கள் மாமா வராங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன்னா முன்கூட்டி அறிவிக்கிறது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணுறது, இன்னும் நடக்க போகிற காரியத்தை பற்றி பேசும் பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வெர்பு சிம்பிள் ஃபியூச்சர். இதனுடைய கீவேர்ட் பார்த்தீங்கன்னா டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த், அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த ப்ரெசண்ட்டை விட அதுக்கப்புறம் வரப்போகிற காலம் எந்த காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யலாம், சிம்பிள் ஃபியூச்சரை யூஸ் பண்ணிக்கலாம், அதைத்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக், இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு மேத்ஸ் பீரியட் நடந்துட்டுருக்கு, அடுத்தாப்பில் உங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் பீரியட் நடக்குன்னா சயின்ஸ் டீச்சர் வருவாங்கங்கிறத என்ன செய்யலாம், த சயின்ஸ் டீச்சர் வில் கம். சரியா, இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்க எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே சிம்பிள் ஃப்யூச்சர் நீங்கள் யூஸ் பண்ணணும்.

மகளே, இதுவரை நீங்கள் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை. வழங்கினா தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நேரம் 7:32. வணக்கம் மறு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மனப்பல்களை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. நேரம் 7:37 நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிருக்கு. இன்று காலை 8:02 வழக்கு என்று வந்தால் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து வேதமும் நாதமும் உரை கேட்கலாம். வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபல் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். மகளே, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா? கால் பண்ணுங்க 0462-2526-1132, 0462-2526-1133.

ஏசையால் இதே நற்பம் ஆகாஷ்வாணி திறன் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 7:42 நிமிடத்தில் வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கிறீங்க. பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கள் பழங்களுடைய இன்றைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? கிலோ ஒன்றுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 23 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், பாகற்காய் சிறியது 60 ரூபாய், பெரியது 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 54 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், மாங்காய் 70 ரூபாய், நார்த்தங்காய் 35 ரூபாய், இஞ்சி 175 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 26 ரூபாய், கேரட் 78 ரூபாய்.

பீன்ஸ் 100 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், காலிஃப்ளவர் 50 ரூபாய், பச்சை பட்டாணி 180 ரூபாய், சேனைக்கிழங்கு 45, சீனி கிழங்கு 55, பனங்கிழங்கு 60. பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாடு 60 ரூபாய், எலுமிச்சை 130 ரூபாய், ஆப்பிள் 240, அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 180 ரூபாய், கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யா 80 ரூபாய், வெள்ளை கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 100 ரூபாய். மகளே, இந்த தகவலை வாயங்குடை மகாராஜா நகர் உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் தந்திருக்கிறாங்க. சத்தான காய்கறிகளையும் சுவையான பழங்களையும் வாங்கி சாப்பிடுங்க. தேக ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுபவன ஒரு பால் வந்துட்டே இருக்குது. பாலில் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இதயம் நிற்போம். ஆகாஷ்வாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 7:48 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேருக்கு காலையில் 4 மணிக்கே பொழுது விடிஞ்சிருக்கும், சிலருக்கு இப்போ வரைக்கும் பொழுது விடிஞ்சிருக்காது. வாரம் ஃபுல்லாக உழைக்கிறது இந்த ஒரு நாள் விடுமுறைக்காகத்தானே, நல்லா ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு எடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆடி மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடியது. ஸோ ஆடி மாதத்தில் எந்த ஃபங்க்ஷனும் இருந்திருக்காது, ஆவணி மாதத்தில் வரிசையாக வரும் பாருங்கள். ஒரே நாளில் நமக்கு பிடிச்ச நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே போகிறதா அங்கே போகிறதா, காலை சாப்பாடு இங்கே, மதியம் சாப்பாடு அங்கே, நைட் சாப்பாடு அங்கே அப்படின்னு நம்ம அப்படியே ஒரே ரவுண்டு ஒரு சரௌண்டிங் வந்துட்டுருப்போம் இல்லையா. சூப்பரான ஒரு பொழுதை இன்னும் இனிமையாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நிலைப்பன்மலை 102.6 டியூன் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பால் வந்துட்டே இருக்குது, பாலில் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. பேச்சுலர் படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமார் வாய்ஸில் கேட்கலாமா?

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

கட்டகசமன பல்கலை அலியில் வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 7:57 ஆயாச்சு. நிறைவு பாடல் சூப்பான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. கான்கோன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இப்போது கேட்கலாம் வழக்கென்று வந்தால். இன்று பெயர் மாற்றம் செய்து அரசு இதழில் வெளியிடும் நடைமுறைகள் குறித்து உரை வழங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த சட்டம் சார்ந்த சங்கதிகளை பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமானது, இந்த பெயர் மாற்றம் செய்வாங்க சிலவங்க, இந்த பெயர் மாற்றம் செய்து அதை வந்து தமிழக அரசின் பதிவேட்டில், அதாவது அரசிதழ்னு சொல்லுவாங்க கெசட், இதில் பதிவு செய்து வெளியிடுவதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நலம். இன்று நிறைய மக்களுக்கு வந்து இந்த பெயரை மாற்றக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அவ்வாறு பெயரை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற வழிமுறைகள் தெரியாது இருப்பவர்கள் இதனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சங்கதி வந்து தமிழகத்தில் பிறந்தவர்களுக்காக மட்டுமே பொருந்தும். தமிழகத்தில் இருந்து வெளியிடக்கூடிய தமிழக அரசிதழில் இது வெளியிடப்படும். பொதுவாக குழந்தைகள் பிறந்ததும் குழந்தைக்கு பெற்றோர்கள் தான் பெயரிடுவார்கள். பெயர் என்பது உலகத்தில் ஒரு மனிதனுக்கான முதல் அடையாளம். மனிதன் இறக்கும்போது மனிதனை விட்டு முதலில் பிரிவதும் பெயர்தான். அப்படிப்பட்ட பெயரை பிறந்த குழந்தைகளின் விருப்பத்தின் பெயரில் விடப்படுவதில்லை. பெற்றோர்கள், பெரியோர்கள், சில முக்கியஸ்தர்கள், சில பிரபலங்கள் ஒரு குழந்தைக்கு பெயரிடலாம். குழந்தை வளர்ந்து ஆளாகிய பின்னர் தனது பெயர் தனக்கு பிடிக்கவில்லை என்ற போதும், தனக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் மற்றவர்கள் மத்தியில் அநாகரிகமாக தோன்றுவதன் மூலமும் மனக்கலக்கம் அடைபவர்களுக்கும், மற்றும் இந்த மனமுறிவுக்கு பின்னர் குழந்தைகளின் பெயர் மாற்றம், தத்தெடுப்பின் பின்னர் ஏற்படும் குழந்தையின் பெயர் மாற்றம், வேறு ஏதேனும் காரணங்களினாலும் பெயர் மாற்றம் செய்வது அவசியமாக இருக்கும் பட்சத்திலும் ஒரு மனிதன் தன் பிறப்பின் போது வைக்கப்பட்ட பெயரை மாற்றம் செய்து கொள்ள விரும்புகிறான். அவ்வாறு தனக்கு வைக்கப்பட்ட பெயரை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை அரசு பதிவேட்டில் பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்வது ஆகும். இது வந்து ஒரு சட்டப்படியானதாகும். பொதுவாக ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்கும்போது அங்குள்ள பணியாளர்கள் பள்ளியில் சேர்க்கை நேரத்தில் குழந்தையின் பெயரை எழுத்துப்பிழையுடன் பதிவு செய்வதே அதிகமான தவறுகளாக உள்ளன. உதாரணமாக ஒரு குழந்தையின் தகப்பனார் பெயர் தமிழில் இந்திரன் என்று வைத்துக் கொள்வோம். இதனை ஆங்கிலத்தில் எழுதும்போது INTHIRAN என்று எழுத வேண்டும். குழந்தையின் முதல் எழுத்து எழுதும்போது இனிஷியல் தமிழில் இ என்றும் ஆங்கிலத்தில் ஐ என்றும் எழுதப்பட வேண்டும். ஆனால் சில ஆரம்ப பள்ளிகளில் தவறுதலாக ஆங்கிலத்திலும் இ என்று எழுதிவிடுகிறார்கள். அதாவது இ என்று தலைப்பிட்டால் தகப்பனார் பெயர் INTHIRAN என்று ஆகிவிடும். இது வந்து எந்திரன் என்று அர்த்தமாகிவிடும். ஸோ செல்லப்பா என்ற பெயரை ஆங்கிலத்தில் SELLAPPA என்று எழுதிவிடுகிறார்கள். உண்மையில் CHELLAPPA என்று தான் எழுதப்பட வேண்டும். இது மாதிரியான பிரச்சனைகளில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்போ ஈசாக்கு என்ற பெயர் தமிழிலும் ஐசக் என்று ஆங்கிலத்திலும் எழுதப்பட வேண்டும். இது போன்று எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து குழந்தைக்கு ஸ்கூலில் சேர்க்க போகும்பொழுது அவங்க கொடுக்குற அந்த விஷயத்தை தவறுதலாக அதை பெற்றோர்கள் கவனிப்பதில்லை. ஆனால் பின்னால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அது இருந்து போகிறது. அதே மாதிரி இந்த கிராமங்களில் உள்ள சிலர் வந்து தங்களுடைய மூதாதையர் பெயர், குலப்பெயர், அவர்கள் ஆதியில் கும்பிட்ட சாமிகளின் பெயர் போன்றவற்றை குழந்தைகளுக்கு பெயராக வைத்துடுவார்கள். உதாரணமாக மண்ணாங்கட்டி, பாவடைச்சாமி, பண்டாரம், ஆண்டி, பரதேசி, கருப்பன், முண்டசாமி, குப்பமுத்து, இன்னும் பல இது மாதிரி பெயர்கள். இப்படிப்பட்ட பெயர்களை கொண்டவர்கள் நவீன யுகத்திற்குள் நுழையும் போது மிகவும் அவமானமாக தமது பெயர் அமைந்துள்ளதாக நினைக்கிறார்கள். சிலர் ஜாதகம், அதிர்ஷ்டம், நியூமராலஜி படி மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். சிலர் தமிழ் மீது பற்றுக்கொண்டு தூய தமிழ் பெயரை சூட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களது பெயரை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சிக்கிறார்கள். அவ்வாறு மாற்றுவது சட்டப்படியானதாக இருக்க வேண்டும். அந்த சட்டப்படியான நடைமுறையை பற்றி தான் நான் இப்பொழுது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது குறித்த விவரங்கள் தமிழக அரசின் எழுதுபொருள் அச்சுத்துறை இணையதளத்தில் இருக்கிறது. நானே இதை இணையதளத்தில் பார்த்து தான் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்,

ஒரு பெயர் மாற்றம் செய்யக்கூடியதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான நிபந்தனைகளையும் அதில் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய இருக்கிறது. அது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் ஒன்றொன்றாக தெரிந்து கொண்டால் அதனை பயன்படுத்துவது எளிதாக இருக்கும். பெயர் மாற்றம் செய்ய தமிழ்நாட்டில் உள்ள எவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரரின் வயது 60 கடந்திருந்தால் மருத்துவரால் வழங்கப்பட்ட வாழ்வு சான்று, அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்டு கட்டாயம் அவர்களுக்கு தேவை. முக்கியமாக பெயர் மாற்றத்தின் போது அந்த பெயர் மாற்றத்திற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கப்படும் பெயர் மாற்றத்திற்கான காரணம் தெளிவாக இருக்க வேண்டும். எதற்காக

0: பெற்று விண்ணப்பம் செய்யலாம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதனை நான் தொடர்ச்சியாக நான் நாளை இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். நிகழ்ச்சியை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அன்னாருக்கு நெல்லை பண்பலை 102.6 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இனி வேதம், இது படத்தோட பேர். பாடலை பாடியிருக்காங்க SP பாலசுப்ரமணியம், வித்யாசாகர் இசையில் இதோ பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 8:15 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் இயற்றிய இராமாயண கீர்த்தன சுந்தரகாண்டத்தின் சாகித்யத்தில் வானர அரசரான சுக்ரீவனுடன் இருந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயரது கையில் ஒப்பற்ற ஒளியுள்ளதும் இரத்தனங்கள் இழைத்ததும் அழகு வாய்ந்ததுமான தனது மோதிரத்தை சீதாதேவிக்கு காட்டும்படி சொல்லிக் கொடுத்தவனும் அந்த அனுமனிடம் சீதாதேவியால் கொடுத்து அனுப்பப்பட்ட சூளாமணியை கண்டு ஏற்றுக்கொண்டவனும் சமுத்திரக்கரையில் சரணமடைந்த விபீஷணனை சேர்த்து கொண்டவனும் ஸ்ரீதேவிக்கு இருப்பிடமானவனுமான ராமனை வணங்குகிறேன் என்கிறார். சுந்தரகாண்டத்தில் உள்ள இந்த சாகித்யம் பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வான உத்தம சகித்த

சமபத பசானி கரி சத ரி சத சத கரி நித மகரி சத பாபயாமி ரகுராமம். நிறைவாக யுத்த காண்டத்தில் மேன்மையான அணையை சமுத்திரத்தில் தோற்றுவித்தவனும் ஏராளமான அரக்கர்களை அழித்தவனும் 10 தலையுடைய இராவணனை கொன்றவனும் அதிசூரனும் அக்னி தேவனால் சீதை பரிசுத்தமானவள் என்று அறிவிக்கப்பட்ட பின் அவளுடன் அயோத்திக்கு மீண்டும் சென்று அங்கு திவ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு உலகம் அனைத்தையும் பரிபாலித்து வந்தவனும் பத்மநாப சுரூபமாக விளங்குவோனும் ரகுவம்சத்திலகனும் ஆன ஸ்ரீராமபிரானை தியானம் செய்கிறேன் என்கிறார். யுத்த காண்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த சாகித்யம் மதிமாவதி ராகத்தில் அமைந்திருக்கிறது.

சரி மகரி க த ப கரி சரி க பத சரி.

0: தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரையினை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களே, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறீங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து கல்யாண வீடு ஃபங்க்ஷன், நிறைய இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியிலையும் கேட்டுட்டு இருப்பீங்க. நேர்களை இப்போது கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் வகையரா அரியணையில் அமராமல் இங்கே தோட்டத்தில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
2: தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்து விடுமே. பார்த்து விட்டு வருவோம்.
1: அரசவைக்கு கூட வராமல் தோட்டத்தில் நின்று வானத்தை அண்ணால் அப்படி என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: இந்த மரத்தின் மேலே பாரும், அங்கு என்ன தெரிகிறது?
1: ஆஹா, பழுத்த மாம்பழம் ஒன்றை அணில் கோரித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது.
3: அதை கூறவில்லை, அதன் பக்கத்தில் என்ன தொங்குகிறது என்று பாரும்.
1: கொத்து கொத்தாக மாம்பழங்கள் பழுத்து தொங்குகின்றன. நாளை இல்லை இல்லை, இன்றே பறித்தால் இன்றே சாப்பிட்டு விடலாம்.
3: நான் அதை சொல்லவில்லை, அதன் பக்கத்தில் என்ன தொங்குகிறது என்று பாரும். அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த தூக்குநாங்குருவி கூட்டை பார்த்ததும் எனது ஞானத்தில் கற்பனை ஒன்று உதயமானது. நாம் தங்கியிருக்கும் கட்டிடங்களும் வீடுகளும் இப்படி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று எப்படி எனது கற்பனை?
1: அச்சச்சோ மன்னா, தாங்கள் ரொம்ப லேட். தங்களுக்கு முன்பாகவே வேறு சில ஆராய்ச்சியாளர்களின் மனதில் இந்த கற்பனை உதயமாகி உள்ளது.
3: என்ன கூறுகிறீர்? அதற்குள் எனது கற்பனையை காப்பி அடித்து விட்டார்களா? எப்படிதான் நமது கற்பனை யோசனையெல்லாம் வெளியே கசிக்கிறதோ, ஒன்றும் தெரியவில்லை. ஆமாம், அவர்கள் எப்படி அந்தரத்தில் கட்டிடத்தை கட்டப் போகிறார்கள்? இந்த கற்பனையை எப்படி நிஜமாக்கப் போகிறார்கள்?
1: மன்னா, பூமியின் சுற்றுவட்ட பாதையில் ஒரு சிறு கோள் போன்ற ஒன்றை சுற்ற விடுவார்கள். அதிலிருந்து கேபிள் வயர் ஒன்றை தொங்கவிட்டு அதில் கோபுரம் ஒன்றை நிறுவி அதில் தான் கட்டிடத்தை கட்டப் போகிறார்கள்.
3: அப்படியெனில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டே கட்டிடத்தை அந்தரத்தில் கட்டப் போகிறார்கள்.
1: ஆம் மன்னா, கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகு இந்த சிறு கோள் மற்றும் கேபிள் வயரின் துணையோடு உலகின் எந்த பகுதி இந்த கட்டிடத்தை நகர்த்தி செல்ல முடியும்.
3: அப்பப்பப்பப்பா, கட்டிடக்கலை எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது! ஆனால் மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். கட்டிடம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தால் அங்கு வசிக்க போகும் மனிதர்களுக்கு தண்ணீர் எப்படி கிடைக்கும்? கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் இவற்றை எல்லாம் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள்? அதற்கு மின்சாரம் தேவைப்படுமே.
1: மன்னா, அதற்கும் அவர்கள் யோசனை வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டிடங்களின் மேல் சோலார் பேனல்களை நிறுவி அதிலிருந்து கட்டிடங்களுக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். மேகங்களிலிருந்து மழை நீரை பெற்று மின் தேக்கியால் நிரப்பி அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள்.
3: ஆஹா, கட்டிடக்கலையும் தொழில்நுட்பமும் எப்படியெல்லாம் முன்னேறிவிட்டது! இனி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டே வாழ்க்கையை ஹாயாக வாழலாம். இனி பூமியில் நிலம் வாங்க வேண்டாம், இந்த இடம் எனது உனது என்று அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அந்தரத்தில் தொங்கியபடியே பூமியின் கீழே நிலவும் விஷயங்களை ரசித்தபடியே வாழலாம் மந்திரியாரே.
1: அண்ணா, அந்தரத்தில் தொங்கும் கட்டிடத்தை முதன் முதலாக நவீன கட்டிட தொழில்நுட்பங்களுக்கு பெயர் போன துபாயில் தான் நிறுவ இருக்கிறார்கள்.
3: ஆஹா, அருமை மந்திரியாரே. நாம் அந்தரத்தில் தொங்கும் அரண்மனை ஒன்றை கட்ட வேண்டும்.
1: அந்தரத்தில் தொங்கும் அரண்மனையா? எதற்கு?
3: அப்போதுதான் எதிரி மன்னன் வீர அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் செய்ய மாட்டான். அவன் தரையில் இருக்கும் குதிரைப்படையையும் யானைப்படையும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் அரண்மனைக்கு கொண்டு வர இயலாது. அதை எப்படி கொண்டு வருவது என்று யோசித்து யோசித்தே மாண்டு போவான். எப்படி எனது யோசனை?
1: மன்னா, தாங்கள் எங்கேயோ

0: ஜெபின் நிக்ஸ்லின்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 8:37 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க. முந்தையெல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒரு ஆடை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ வீட்டில் ஆண் மகன் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மனைவியும் அதுக்கு மேட்சாக போடுவாங்க, அதுக்கு மேட்சாக பிள்ளைங்களுக்கும் வந்து எடுப்பாங்க ஆடை. வந்து அந்த ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற அந்த ட்ரெஸ் கோடு வந்து இப்போல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இல்லையா. இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு போகும்போது தான் அந்த குட்டி பசங்களுக்கு தங்க வளையல் மோதிரம் அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இவங்க நிறைய நாள் பார்த்து பார்க்காம நிறைய சொந்தங்களெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நாளாக பார்க்காதவங்கள இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கையில் குழந்தைய வச்சுருக்கதே வந்து மறந்துட்டு அது எங்கேயாவது போயிட்டுருக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து தங்க செயின் அதெல்லாம் வந்து போட்டு விட்ருப்பாங்க. எல்லாமே தங்கத்தில் போடுற மாதிரி இப்போ வந்து நிறைய ஃபேஷன் ஆகிட்டுல, அது போட்டால் தங்கத்தில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ நீங்கள்

யாரையும் பார்த்து பேசினா கூட குழந்தை எங்கே இருக்குது, கையில் போட்டிருக்கிறத பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அதை குறி வச்சும் நிறைய விஷயங்கள் தவறி விழுந்தா கூட யாரும் எடுத்து தருவாங்களாங்கிறதுலாம் வந்து தெரியாது. அதை இவங்க இந்த மாதிரி போட்டு போகிறாங்க, நோட் பண்ணி அதை வந்து திருடுறது கூட வாய்ப்பு வந்து இந்த மாதிரி கல்யாண வீடுகளில் அந்த கூட்ட நெரிசலில் நடக்கும். அதை வந்து தவிர்க்காமல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காமல் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்த அலைபாய்தே இந்த படத்தோட பேர். ஏ ரஹ்மான் இசையில் மகாலட்சுமி குழுவினரோடு பாடியிருக்காங்க இது பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால் முகத்தில்
4: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்தில் போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு. அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறியே, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, அவன் அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன்னுட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா.

0: ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா. அவன் ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னுட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானா. சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிர்ந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தால் உங்கள் கண்ணில் படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது. நேர்லேயே இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கேன்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்கவுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை இனி கேட்கலாம் காற்றலையில் கருத்துக்கள் கைகோர்க்கும் இனிய நேரம் ஆனந்த பூங்காற்று. நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணுமா? அழைக்கலாம் 04-6-2-2-5-6-1-1-3-2 மற்றும் ஒரு எண் 04-6-2-2-5-6-1-1-3-3. இந்த எண்களில் அழைத்து இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? நேற்றிலிருந்து தலைப்பை கேட்டுட்ருக்கிறீங்க இல்லையா? தற்காலத்தில், இப்போது உள்ள காலகட்டத்தில்

0: பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பா, மதிப்பு ஏற்படுகிறதா, அதையே சேர்த்து கேட்டுடலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா? முன்பு உள்ள காலகட்டத்தில் சாதிப்பவங்களோட எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவாக இருந்தது. விவசாயம் முதன்மை தொழிலாக இருந்தது. ஒரு ஊரில் 50 வீடு இருக்குது அப்படின்னா அதில் 5 பேரோ 6 பேரோ தான் படிச்சிருப்பாங்க. 500 இருந்ததுன்னா 10 பேர்கிட்ட அல்ல 20 பேர்கிட்ட தான் வந்து படிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து முதன்மை தொழிலாக அந்த விவசாயம் தான் வந்து பார்த்தாங்க. பட்டம் வாங்கினவங்க எண்ணிக்கை வந்து மிக குறைவாக தான் இருந்தது. ஆனால் இப்போது வீட்டில் 6 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் 4 துறையில் படிக்கிறாங்க, இல்லை சாதிக்கிறாங்க. அந்த சாதிக்கிறத இன்னொருத்தங்க கிட்ட பெருமையாக பேசுறது தான் பெற்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளை இந்த துறையில் இப்படி சாதிக்கிறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்க இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களோட பிள்ளை தானா அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிற மாதிரி, அது பையனோ அல்ல பொண்ணோ சொல்லிக்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு ஊர் தலைவராக இருந்திருப்பாங்க, அந்த ஊருக்கு நிறைய சேவைகள் செஞ்சுருப்பாங்க, நிறைய குடும்பங்களுக்கு நல்ல வழிகாட்டியிருப்பாங்க. இன்னாரோட பையனா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நிறைய துறைகளில் சாதிச்சு பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு பேரை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க வழியில் அவங்க சரியாக நடந்து நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. அதனால தான் தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். நேர்கள் என்ன சொல்ல வராங்க கேட்டுடலாமா? நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம். மேடம் ரவிக்குமுதா மூலகரொட்டி மேடம்
0: சொல்லுங்க சார். வணக்கம்
1: மேடம். அதாவது அப்பாவால தான் பிள்ளைகளுக்கு எல்லா பேரும் வரும்.
0: சரி,
1: எங்க அப்பா என்ன படிக்காத ஆளு, நீங்க சொன்ன மாதிரி விவசாயி, பிள்ளைகளை வந்து நல்ல எங்களை ஓரளவு படிக்க வச்சு அவங்களுக்கு எடுக்கும்போது இன்னொரு பயனா அப்படிங்கிற உங்க அப்பா கஷ்டப்பட்டு பிள்ளைகள் பேர் என் கொடுத்தீங்களாங்க. எனக்கிட்ட அவங்க ஆறுதல் இல்லாம நமக்கு பேர் வர முடியாது. படிக்க வைக்கிறது, நம்மள வளர்க்கறது, அன்புக்கு வழிகாட்டுறது, பொறுமைக்கு வழிகாட்டுறது, இந்த மாதிரி ஒழுக்கத்துக்கு வழிகாட்டுறது. ஏன்னா இன்சியல் பார்த்தீங்கன்னா அப்பா தானே முதலிடத்துல இருக்கு. அம்மாவுக்கு இன்சியல் அப்பா தான் வருது, பிள்ளைகளுக்கும் அப்பா தான் வருது. இப்ப உள்ள காலம் என்ன, என் பிள்ளைகள் எனக்கு மேல ஒரு பேர் எடுத்து கொடுக்காங்க. அந்த ஒழுக்கம் தான் மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம் குற்றாலிந்துகுமார்.
0: சொல்லுங்க சார்.
2: சார், இப்போதைய சூழ்நிலைக்கு பிள்ளைகளால் தான் மேடம் பெற்றோருக்கு மதிப்பு.
0: ஓ, அப்படி சொல்றீங்களோ?
2: ஆமா.
0: சரி,
2: ஏன்னா ஒரு சாதாரண தாய் தந்தையாரா இருக்கும், படிப்பறிவு கிடையாது, கல்வி படிப்பறிவு கிடையாது, பண வசதி கிடையாது. ஆனா ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல எல்லா வசதி வாய்ப்புகளும் நம்ம கவர்மெண்டே செஞ்சு கொடுக்க கூடுமானவர். அதனால இந்த பிள்ளைகள் படிச்சு பெரிய ஆளாகி இதை எங்க அப்பா ஒரு சாதாரண ஆளு, நான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது அப்ப பெற்றோர்களுக்கு மதிப்பு தானே மேடம்.
0: மதிப்பு அப்படி சூழ்நிலை இப்ப அதிகமா இருக்குங்கிறீங்க.
2: அது அதிகமா இருக்கு. அதிகமா
0: அருமையா சொன்னீங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
3: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்மா. அதாவது மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளுன்னுதான் முதல் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. முதல் துவக்கத்துல அப்படித்தான். அதாவது அந்த மகன் வந்து தந்தைக்கு என்ன, இவனால அந்த தந்தைக்கு நல்ல ஒரு பெருமை உண்டாகுது பாத்தீங்களா? யார் பெத்த நல்ல, யார் பெத்த பிள்ளையோன்னு. ஆனா இப்ப பிரபல மருத்துவர்கள் அறிஞர்கள்லாம் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களும் சாதாரண ஒரு பெற்றோர் நல்ல முறையில இருந்ததுனாலதானே அவங்கள படிக்க வைக்க முடிஞ்சது. அதனால அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி ரெண்டு பேருக்கும் பெற்றோரும் நல்ல ஒரு மாதிரி நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு பெருமை கொடுக்கணும், பிள்ளைகளும் பெற்றோருக்கு எல்லாம் கொடுக்கணும். நீங்க நல்லா சொல்லிட்டீங்களா. இப்ப வந்து எஜுகேஷனோ தொழில்நுட்பமோ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். அதனால ரெண்டு சாராரும் இருக்கணும்னு என்னுடைய கருத்து.
0: நன்றி. நன்றி. நன்றி. வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பாடத்தை வந்து கத்திட்டு இருக்கோம். நாம நிறைய பேருக்கு சில விஷயங்களை சொல்லியிருப்போம், நிறைய பேர் நமக்கு சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து கத்திட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற துறை என்ன, அதுல என்ன வந்து புதுசா சொல்லியிருக்காங்க, அதை செஞ்சா நம்ம என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 5 வயசுல இருந்தே சின்ன பசங்கள் எல்லாமே இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மாறி அவங்களுடைய வாழ்க்கையை புதுமையாக வந்து மாற்றி

ஏற்றிக்கிட்டு வாழ்க்கையோட அந்த தரத்தை வந்து வேற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. அதில் அவங்க சிறந்து வர்றப்ப அந்த பெற்றோருக்கு பெருமையாக இருக்குது. நான்லாம் இந்த பக்கம் போனதே இல்லைன்னா என் பிள்ளை இந்த பக்கம் போனால் இன்னொரோட அப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்லாம் வந்து பெற்றோர்கள் பெருமைப்படுறாங்க. நிறைய பேசலாம், தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில்.

0: என்ன, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
2: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் 102.6 ஆனந்த பூங்காற்று. நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க, தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பா, மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா பேசிடலாம். நேர்கிட்ட வணக்கம். வணக்கம்
3: மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: உங்களுக்கும் எல்லா நாட்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். வீரவன் ஊரிலிருந்து கணேசன் கிஷோர்.
1: உங்களுடைய கொஞ்சம் ரேடியோ கிட்ட நிக்கிறீங்களா, கொஞ்சம் தள்ளி வாங்களேன்.
3: ஒரு பழங்கால பாடல் உண்டு மேடம். அத மாதிரி நம்ம வந்து ஒரு மிஷின் வாழ்க்கையில் இப்போ டிவிஎஸ் இருக்குன்னு வச்சுருந்த ஒரு வண்டி, அதில் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் தேவைப்படும். அந்த செயின் மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்காகவும் ஒரு லிங்க் உண்டு மேடம். அந்த லிங்க்ல தான் எல்லாருடைய வாழ்க்கை வண்டியும் ஓடிட்டு இருக்கிறது என்கிறது என்னுடைய கருத்து மேடம்.
1: அழகா சொன்னீங்க, நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வாழ்க வளம்ங்க. சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: அத பெற்றோர்கள் சொல்றதுதான் நம்ம கேக்குறோம், நம்ம சொல்றத நம்ம பிள்ளைங்க கேக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க சொல்றத பேரம் பேசி கேட்பாங்க, நல்லா படித்து வருவாங்க. அந்த மாதிரி பரம்பரையா தான் வரும். பெற்றோர்கள் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அம்மா அப்பா அதான் முன்னுதாரணமா இருக்காங்க.
1: அவங்கதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா?
4: ஆமா.
1: நன்றிம்மா, நன்றி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு. இப்போ வந்து ரெண்டு நேர் சொன்னாங்க இல்லையா, பெற்றோர்கள் ஒரு காரணம் அப்படின்னு. அந்த பெற்றோரோட குணநலங்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க, அந்த ஜீன், அந்த குணாதிசயங்கள், அந்த குடும்ப பரம்பரை பழக்க வழக்கங்கள், இந்த தொற்று வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த காலமான அந்த காலமாக இருந்தாலும், தற்காலமானாலும், எதிர்காலமானாலும், அந்த டெக்னாலஜியில் மாற்றம் ஏற்பட்டு அது வெளிப்படக்கூடிய அந்த முறை வந்து மாறுபடலாம். ஆனால் அப்பா போல தான் பிள்ளை இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒருவேளை அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் தொழில்துறையில் வந்து சிறந்து விளங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க படித்து அந்த அவங்க எடுத்துக்கிட்ட துறையில் வந்து சிறந்து இருக்கலாம். ஆனால் அந்த குணாதிசயங்கள் அப்பா வந்து நல்லா செய்வாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க நிறைய பேருக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற அந்த நெருக்கடியான சூழ்நிலை பிள்ளைகளால் அந்தளவுக்கு செய்ய பிறருக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் செய்யணுங்கிற அந்த எண்ணம், ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இறக்கப்படுறது, அவங்களுக்காக இறங்கி ஒரு விஷயம் வந்து பண்ணுறது, அது எல்லாமே அந்த பெற்றோரை சார்ந்து தான் பிள்ளைகளுக்கு வந்து இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் அது அவங்க பையன் இல்லையா, எப்படியும் அந்த குணம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. தற்காலத்தோட அந்த பேர்முறை வந்து இப்போ மாறியிருக்கலாம். இப்போ இந்த துறையில் இந்த பொண்ணு வந்து படிச்சிருக்கு, இந்த பையன் படிச்சிருக்கு, அவங்க அந்த பையனோட அப்பா தான் இது அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து இப்போ மாறிட்டு இருக்கு. நேர் இன்னும் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
5: மகிழ்ச்சி மேம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேம் பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாலதான் மேம் பெற்றோர்களுக்கே பெருமை அப்படின்னு
1: சொல்றேன்.
5: நான் பிள்ளைகள் வந்து நிறைய படிக்கிறாங்க மேம், அதே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள்லாமும் ஈடுபடுறாங்க. பிரத்யேகமாக செயலிகள்ல கண்டுபிடிக்கிறாங்க, தொழில்நுட்பத்துல ரொம்ப யூனிக்கா செயல்படுறாங்க. அப்போ குழந்தைகள் வந்து நன்றாக பட்டம் படித்து பெறும் பொழுது தன்னிகரற்ற நிலையில அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க, டென்த்ல ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களை கேட்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. அதே மாதிரிதான்

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா.

0: கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இளைய வயதிலேயே பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனியில சிஇஓக்களாகவும் நிறைய பதவிகள்லயும் உட்காடுறாங்க. அப்போ அந்த சின்ன பசங்க வளர்ந்து படிக்க காலத்திலயும் பெருமையா அவங்களுக்கு கொடுக்கறாங்க. வளர்ந்து கொஞ்சம் மிடில் ஏஜா இருக்கும் பொழுது கூட அவங்க சாதிக்கிறாங்க. நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, விளையாட்டு துறையில பதக்கம் பெறாங்க, அப்புறமா மருத்துவத்துறையில தன்னிகரற்ற நிலையில சாதிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு பெருமையை தான் கொடுக்கறது. அதனால பிள்ளைகள்னாலதான் 90% பெற்றோர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கரண்ட் அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு பெருமை வந்து பெற்றோர்கள் பிள்ளைகள்னாலதான் பெற்றோர்களுக்கு பெருமை.
1: நன்றி.
0: நன்றி மேம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 27 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு. பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைங்க வந்து அந்த ட்ரெண்டை மாற்றுறாங்களோ அப்படிங்கிற நிலையும் இருக்குது. நேர்களை என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியோளம் டாக்டர் எம்ஏ இளங்கரசன் காலை வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: ஆமாம், வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடும்படி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை செய்தும் சேர்த்து வைத்த புனிதர் சந்தேரிய சேருங்க. நம்ம பணம் பதவி பட்டம் தாத்தாம அப்பேன்னு கூட சொல்றாங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் பணம் பதவி பட்டம் தாத்தா ஏம்புலேன்னு சொல்றாங்கம்மா. யாராவது ஒரு பிள்ளை தப்பு செஞ்ச பிள்ளை என் பிள்ளைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கம்மா. அதே மாதிரி தப்பான பிள்ளை சொல்ல மாட்டாங்க. பணம் பதவி பட்டம் வச்சுன்னா எங்க அப்பா என் பிள்ளைன்னு சொல்லி பெருமையா வாங்கம்மா. இதேமா வேற இல்லை இந்த இயற்கை.
1: நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி. பிள்ளைகளானாலும் பெற்றோர்களானாலும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா தான் பேருங்கிறாங்க. வணக்கம்.
3: நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்க தான் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைக்கு பெருமையா, பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமையா தலைப்பு கொஞ்சம் சிக்கலான தலைப்பு தானுங்க. இந்த நிலைதான் சொல்லி ஆகணும். பெற்றோர் தானுங்க, பெட்ரோல் ஏன்னா ஒரு காலகட்டம் இருக்குங்க. இது பெட்ரோல் வந்து எல்லா காலத்திலயும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருப்பாங்க, பெருமை சேர்த்தா இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த டீம் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் பிற இதுக்கு கொண்டு போக முடியுங்க. ஏனுங்க கேக்குங்களா? அது அவங்க ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அடுத்த இதுக்கே போவாங்க. இது வந்து ஆல்வேஸ் எப்பவுமே வந்து உங்களுக்கு பெட்ரோலுக்கு வந்து பெருமையா இருக்கும். இப்ப யாருக்கிட்ட அவங்க அப்பா வச்சுதான் வந்து ஒரு ஒரு நிறுவனம் ஆட்டு ஒரு கல்விச்சாலையாட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அதை வச்சுதான் மதிக்கிறேன் இட போடுறாங்க. நீங்கள் கூறிய போல அந்த ஜீன்கள் இருக்கு இல்லைங்க, ஜீன் சொன்னது அறிவியல் போடணும்னு சொன்னோம்னா அது வந்து பரம்பரையா வந்துட்டே இருக்குங்க. இப்ப வந்து இன்னைக்கு இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா இன்றைக்கு பெட்ரோல் தான் பெருமைன்னு இன்னொன்னு சொல்லணும்னா இன்னைக்கு வந்து என்னுடைய பார்வையில் நீங்க இதை நினைச்சுக்காதீங்க. இன்றைய இளைஞர்கள் வந்து எனக்கு

0: பிள்ளைங்க பூரா அந்த போதை பார்க்க மத்ததுல போயிடுறாங்க. அதுல பெருமை சேர்க்கறது இல்லைங்க. பெட்ரோல் வந்து ஒரு கட்டாயம் நடத்துறாங்கிறதா, பெட்ரோல் தானே பிள்ளைக்கு பெருமை, பிள்ளைகளால் பெட்ரோல் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க, அது குறிப்பிட்ட விழுக்காடு தான் இருக்குங்க. இது ஒரு 20 விழுக்காடு 80 விழுக்காடு பெட்ரோல் தான் என்பது தாய்மணி கருத்து. வாய்ப்படுத்தும் சரி, நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த ஒரு நேயர் வணக்கம். வணக்கம்,
2: இனிய காலை வணக்கம்ப்பா.
1: சொல்லுங்கம்மா.
2: தேனி மாவட்ட சின்ன சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்க.
2: தற்காலம் கேட்டிருக்கீங்க, நம்ம நாங்க வாழ்ந்த காலம் வேற, இப்ப வேற காலம். அப்ப தற்காலம் இருந்து பெற்றோர்களும் பிள்ளைகளும்ப்பா சமூக வலைத்தளங்களுக்கு வசப்பட்டு இருக்காங்க. மதிப்புங்கிறது வந்து கேட்டு பெறுவது இல்லைல்லப்பா, நம்ம செயலால பிறர் கொடுப்பதுதானப்ப மதிப்பு. இந்த காலத்துல எந்த பெற்றோர் வந்து தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் ஒழுக்கத்தோடும் எந்த விதமான எதிர்மறை செயல ஈடுபடாம நிறைவோட வழி நடத்தினா பிள்ளைகள் மேல வழி நடத்தி பிள்ளைகள் மேல பாசையும் அக்கறையோட வளர்க்கும் போத பிள்ளைகள் வந்து பெற்றோர் மதிக்கும்பா.
1: சரி,
2: இத பார்த்த சமூகம் வந்து வரவேற்கும்பா. இத நல்ல வழியில வளரும் குழந்தைகள் வந்து சமூகத்துல வந்து தடம் மாறாம இருக்கணும்ப்பா. கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் நல்ல உணர்வோடு வளரும் போது சமூகம் என்ன சொல்லும், பாரு உங்க அப்பா எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அப்படின்னு பாராட்டும்ப்பா. நான் என்ன முடிவா சொல்றேன்னா, நாணயத்தினுடைய 2 பக்கம் போல பெற்றோர்கள் வந்து நல்ல செயல் ஈடுபடும் போது பிள்ளைகளுக்கு மதிப்பு கிடைக்கும், பிள்ளைகள் வந்து தடம் மாறாமல் வாழ்கின்ற போது பெற்றோர்களுக்கு மதிப்பு இருக்கும்ப்பா. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் போல ரெண்டுமே நல்லா இருந்தா தப்ப சமூகம் நம்மளை மதிக்கும்ப்பா. பெற்றோரையும் பாராட்டும், பிள்ளைகளையும் பாராட்டும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. ரொம்ப அருமையா அனைகள் வந்து பேசிட்டு இருக்காங்க, பேசலாம். பாடலை தொடர்ந்து.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறீங்க. தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மும்பை மாவட்டத்தில் நடராஜன் பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்க சார்.
2: மேடம், பெற்றோர்களாலும் இது, அதாவது பெற்றோர்களால் வந்து பிள்ளைகளுக்கு வந்து மதிப்பு கிடைக்கும் மேடம். இன்னார் குடும்பம், இன்னார் பையன் அப்படிங்கும் போது ஒரு சமூக அந்தஸ்து இருக்குல்ல, அவங்க ஏற்கனவே வந்து உச்சம் தொட்டிருப்பாங்க.
1: சரி,
2: இன்னார் மகனாக. அதே மாதிரி பிள்ளைகளாலும் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுது. உதாரணத்துக்கு இந்த இளம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நம்ம நடிகரோட வாரிசு அந்த சிறுதன் ஜெய நாராயணன் சாரு. அதே மாதிரி வந்து இந்த விளையாட்டுத் துறையிலேயே இந்த கிரிக்கெட் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்த் அவர் பையன், அவங்க அம்மாவும் அவங்களோட அவர் ஜெயிக்கும் போது மேட்ச் எல்லாம் வந்து இன்னார் பையன் அப்படின்னு அவங்க அவங்களுக்கும் சமூகத்துல இது கிடைக்குது இல்ல. அதனால இந்த ரெண்டுக்கும் உண்டான எக்ஸாம்பிள் மேடம்.
1: அழகா வந்து சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி.
1: அடுத்து ஒரு நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: காரைக்குடி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டு நல்லா இருக்கோம்.
1: சொல்லுங்க.
3: இல்லைங்க, பெற்றோருக்கு பெருமை தேடி தந்தா அதை விட சந்தோஷம் பெற்றோருக்கு எதுவுமே இல்ல. நம்ம எல்லாமே செய்யறோம். எனக்கு என்ன பொறுத்தவரை மதிப்பு வந்து பிள்ளைங்க தேடி
1: தர்றதுலதான்.
3: ஆமா, எல்லாமே நம்ம, அதாவது பிள்ளைங்க முன்னாடி போறப்போ ஒருத்தன் முன்னாடி போறது இல்ல, மூணு பேர் சேர்ந்து போறோம். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் பின்னாடியே போறது போல. அவன் என்ன சாதிச்சாலும் அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்கல. ஆமா, அவ்வளவுதான்.
1: அழகா சொன்னீங்க, நன்றிமா.
3: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த ஒரு நேயர். வணக்கம்.
4: வணக்கம். திருச்சி மாவட்டம்.
1: திருச்சியில இருந்து யார் பேசுறீங்க?
4: லால்குடி வெங்கடேசன்.
1: சொல்லுங்க.
4: நிகழ்ச்சிக்கிடையே மறுபடியும் நேயர்களை நிறுத்திட்டு அழகா அதோட விளக்கங்கள் சொல்றது வரவேற்கத்தக்கதா இருக்குமா?
1: சரி,
4: கூடுதலா நீங்க அறிவிப்பாளர் வகையிலயும் அந்த விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆனா இந்த வகையில இன்றைய காலகட்டத்துல நம்ம இது ஒரு பொழுது நிகழ்வா பேசினால் கூடமா, யாரோடு பதிவு யார் மேல இருக்குங்கிறதுலாம் நிலைப்பாடு கிடையாதுமா. அது எதை வச்சு நான் சொல்றேன்னு சொன்னாக்க, சான்றுகளோட பான்புகள் வள்ளுவன் சொன்ன அந்த கருத்து பாத்தீங்கன்னா, தம் பொருள் என்பதாம் மக்கள் அவர் பொருள் தத்தம் வினையால் வரும் போடுறாரு. அப்போ எந்த நிலை எந்த செயல் செஞ்சாலும் ஒருத்தரை சான்றுதான் ஒருத்தருக்கு அந்த செயல் திட்டம் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் பார்க்க

0: அதை வச்சு.
1: தற்காலத்துல மாற்றம் இருக்கு, ஆமா அதையும்
0: இருக்கு.
1: இப்ப
0: என்னோட நிலையை பாத்தீங்கன்னா, எங்க தாய் தந்தையர்லாம் உணவு விடுதான் வாழ்நாள் போல வச்சிருந்திருக்கிறாங்க.
1: சரி,
0: ஆனா நான் எனக்கு முற்றிலும் மாறுபட்டு நான் இரண்டு சக்கர வாகனங்கள் பழுது நினைக்கிறேன்.
1: சரி சரி,
0: அப்ப என்னோட வினை இதுதான் அப்படிங்கறது நிலைப்பாட்டுக்கு வந்து. ஆனா என்ன என்ன காலகட்ட மாற்றத்தினால அந்த பெயர் பெற்று கொடுக்கணுங்கிற நிலை இன்றைய காலகட்டத்துல இல்லம்மா. அம்மா ஆங்காங்கு ஒன்றொன்று வருது, அது கூட வினைப்பயணி தான். அதான் தம்பொருள் என்பதா மக்கள், அவர் பொருள் தத்தம் வினையான் வரும் தான்
1: போட்டிருக்க.
0: இந்த காலத்துல அந்த நல்வினை செஞ்சோம்னா இந்த புகழும் பெருமையும் அவனோட அடுத்த காலத்தை திட்டத்துக்கு அது வந்து பயனளிக்கும். அதுதான் பெருமை. அது வந்து பெற்றோர்களும் செய்யணும், பிள்ளைகளும் செய்யணுங்கிற ஒரு கோட்பாட்டுல இறங்கிட்டோம்னாக்க சமுதாயம் மேல்கொண்டு நல்ல நகரம் நல்ல சொல்லி விடைபெற்று வாய்ப்பு.
1: நன்றி, அருமையா வந்து பேசினாங்க. நேரில் அவங்களுடைய கருத்துக்களை அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பையனோ பொண்ணோ கேட்குற மாதிரி இருக்கும். அந்த காலகட்டம்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே கூட வந்து விருப்பப்படி யாருமே வந்து நடந்துக்க முடியாது. வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து செய்ய முடியும். தற்காலத்தில் அது ஒரு பெரிய மாற்றம். படிப்பாக இருக்கட்டும், எடுக்கக்கூடிய நீங்கள் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லைனா வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பிள்ளைங்களோட விருப்பம்தான். நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க பெர்மிஷன் வாங்கினா போதும். வீட்டில் வந்து நீ போனால் சரியாக தான் இருக்கும், நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், நீ சரியாக தான் செய்வ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோருக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க வழியில் விடுறாங்க. அவங்களும் என்னென்னா, பெற்றோர்கள் நம்ம மேலே மதிப்பு வச்சு எப்படி நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்க வந்து வழிகாட்டுறாங்களோ, ஆனால் அவங்களுக்கு அந்த பெருமையை நம்ம வந்து தேடித்தரணும். அந்த வழியில் சரியாக போனோம், ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒழுங்கு அந்த சரியாக நடந்துக்கிறது, ஒழுங்கு. அடுத்த ஒருத்தங்க நம்மளை பார்க்குறதே ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் வந்து பார்ப்பாங்க. எப்படி இருக்காங்க இவங்க, அது எல்லா வகையிலையுமே வந்து செயலில், பார்வையில், அவங்க நடை உடை பாவனை, அவங்க பேசுகிற பேச்சு, எல்லாத்துலேயுமே எல்லாருமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போது நல்லா நடந்து தொடர்ந்து ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க கிட்ட பேர் வாங்கும் போது சொல்லுவாங்க, இன்னாரோட பொண்ணு, இன்னாரோட பையன் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு வந்து வந்துடும். அந்த காலம் காலமாக தொட்டு சில விஷயங்கள், குணாதிசயங்கள் அவங்க வழிகாட்டுதல் சரியாக இருக்கும் போதும் பிள்ளைங்களும் சரியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதில் வந்து காலம் கடந்தாலும் இந்த மாற்றம்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. இந்த காலம்தான் அவங்க எப்படினாலும் இருக்கும் அப்படின்லாம் வந்து விட்டுற முடியாது. அவங்க வழிகாட்டுதல் சரியாக இருக்கும் போது பிள்ளைங்களும் சரியாக தான் இருப்பாங்க.

0: நேரம் 9:47 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தற்காலத்தில் பெற்றோரால் பிள்ளைகளுக்கு மதிப்பு ஏற்படுகிறதா, பிள்ளைகளால் பெற்றோருக்கு மதிப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் என்ன சொல்கிறாங்க கேட்டலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மேடம், பெற்றோர்களால் மேடம் பிள்ளைகளுக்கு பெருமை. பெற்றோர் தான் படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில சேர்க்கிற வரைக்கும் அவங்க பெற்றோரோட கடமைதான் 80% இருக்கு.
0: சரி,
1: அதுக்கப்புறம் அவங்க சாதிக்கிறாங்களா மேடம்? ஒரு விளையாட்டு துறையிலயோ அல்லது வேலையிலயோ சாதிக்கும் போதுதான் இன்னார் பையன் சாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோருக்கு அதுக்கப்புறம் தான் பெருமை கிடைக்கும்.
0: ரெண்டாவதுதான் பிள்ளைங்க பேர் வாங்குறாங்க.
1: ரெண்டாவதுதான் பிள்ளைங்க வந்து பெற்றோருக்கு பெருமை. படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமையில கொண்டு சேர்க்கிற வரைக்கும் பெற்றோரோட 80% கடமை பெற்றோருக்கு இருக்கு.
0: சரி,
1: அதை உழந்து செயல்படுறது 20% பிள்ளைங்க வந்து உழந்து செயல்படுறாங்க. செயல்பட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களால பெற்றோர்களுக்கு பெருமை கிடைக்கும். விளையாட்டு துறையிலயும் மற்ற துறையிலயும் சாதனை செய்யும் போது
0: அழகா வந்து சொல்லி இருக்கிறீங்க. நன்றி.
1: நன்றி. நன்றி
0: நன்றி. அடுத்த ஒரு நேரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: The person you are speaking.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். வாழ்க வளமுடன். இட்டேரியிலிருந்து ஹரிஹர சுப்ரமணியன் பேசுமா?
0: இட்டேரியிலிருந்து
3: ஹரிஹர சுப்ரமணியன்.
0: ஆ சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஆ,
3: பெற்றோர்களால வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெருமை, பெற்றோர்களாலே கடமைகள் தான் அந்த பிள்ளைகள் வந்து சிறந்து வாழ்க்கையில சிறந்து
0: விழுந்தாங்க.
3: தாமசாலா இடத்தினுடைய வாழ்க்கைய பார்த்தா சின்ன வயசுல பல பள்ளிகள்ல சேர்த்துக்கிடாம வெளியே அனுப்புனாங்க.
0: என்னுடைய
3: தாயாருடைய ஒரு முயற்சியினால அவர் பெரிய விஞ்ஞானி உலகத்தை வந்து நம்ம கிடைச்சாருங்க.
0: அந்த
3: மாதிரி பெற்றோர்கள் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யும் போது அந்த பிள்ளைகள் வந்து பெருமைப்படுற அளவுக்கு வாழ்க்கை
0: இருந்தாங்க.
3: குழந்தைகளும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நன்றி காட்டுறாலும் அவர்களும் நல்ல கடமைகளை செய்யுங்க. வள்ளுவர் வந்து ஒரு 2 குறள் அழகா சொல்லியிருக்காங்க. தந்தை முதற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பது. ஒரு தந்தை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கேள்வி ஒழுக்கங்கள் ஆகியவற்றில வந்து அவங்களை வந்து பயிற்சி அவர்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துறாங்க. அதே மாதிரி அப்படி வளர்ந்த மகன் வந்து தந்தைக்கு செய்யக்கூடிய உதவி என்னன்னா, மகன் தந்தை காற்றும் நன்றி, இவன் தந்தை என்னோட்டான் சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. இந்த மகனை தொடர்ந்து இந்த தந்தை தாய் பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ அப்படின்னு சொல்ல

0: அவனுடைய செயல்பாடு
1: இருக்கும்.
0: இதை மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைகளும் பெற்றோர்களும்
1: செயல்படல.
0: தங்களுடைய கடமையை செஞ்சா குடும்பத்துக்கும் சிறப்பா இருக்குங்க, அந்த நாட்டுக்கும் உலகத்துக்குமே சிறப்பா இருக்கும்.
1: சிறப்பு சிறப்பு, அழகாக சொன்னீங்க, நன்றி. அடுத்த ஒரு நேர் வணக்கம். வணக்கம்.
2: The person you are.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: பெற்றோர்கள் வழிகாட்டுதல்லையும் பிள்ளைங்க வந்து சிறப்பா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வழிகாட்டுதல் சரியா இருந்தா கூட சுற்றி உள்ள நண்பர்கள் வந்து நல்ல விதத்திலையும் அமையணும். அமையும் போது வந்து ஒரு செயல் செய்யும் போதும், அவங்களை இன்னும் தட்டி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கும் போதும், எப்படி சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதாவது பணம் குறைவாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் சரி, சுற்றியுள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதில் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி நண்பர்கள் ஒரு நபருக்கு வந்து கிடைக்கும் போது நிச்சயமாக அவங்க வந்து முன்னேறி வருவாங்க. வீட்டில் இருக்கிற நேரம் குறைவு தான், வெளியில் இருக்கிற நேரம் தான் அதிகம். அப்போ சுற்றியுள்ளவங்க வந்து சிறந்தவங்களாக இருக்கும் போது அவங்க இன்னும் கூட ஒருபடி வந்து நல்லபடியாக முன்னேற முடியும். ஏன்னா பெற்றோர்கள்கிட்ட ஒரு பண உதவி கேட்கலாம், இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லலாம். ஆனால் சுற்றியுள்ள நண்பர்கள் தான் நிறைய பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு கூட சேர்றவங்க நல்லா பழகும் போது இவங்களுக்கும் அந்த பழக்கம், நல்ல பழக்கங்கள் வரும். அவங்க ஒரு தப்பான பழக்கத்தை செய்யும் போது அவங்க கூட சேரும் போது இவங்களுக்கும் வரும். அப்போது அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்குது, அவங்க முன்னேறதுக்கு அதுவுமே ஒரு காரணமாக இருக்குது. ஒரு நபர் வந்து சிறந்து இருக்காங்க அப்படின்னா, சரி அவங்க சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்காங்க, அதனால தான் அவங்கக்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னும் சொல்லுவோம். அதே நேரத்தில் என்ன தான் என் நண்பன் ஒரு கெட்ட பழக்கத்தை அவன் செஞ்சாலும் நான் ஏன் செய்ய மாட்டேன்னா, எங்கள் அப்பா அப்படி செய்ய மாட்டாங்க, என் அண்ணன் தம்பிலாம் அப்படி செய்ய மாட்டாங்க, என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அப்படின்னு சொல்கிற பிள்ளையும் இருக்காங்க. சூழ்நிலை, சுற்றியுள்ள சூழ்நிலை ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம். சொல்லுவாங்க தன் மனசாட்சி படி வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க பெரும்பாலும் தவறான பாதையில் போக மாட்டாங்க, ஜெயிச்சு காட்டுவாங்க.

ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவான நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். நிறைவான நேரம் சந்திச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். வரங்க ஒரு நேயர், வணக்கம். அதாவது நம்ம ஒரு பயிர் வந்து விளைய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணை வந்து பண்படுத்துவோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆயுதத்தால் அதை வந்து தாக்குவோம். தாக்கி அதை வந்து பண்படுத்தி அதுக்கு சில நாட்கள் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உரமிட்டு அதுக்கப்புறம் தான் விதை போடுவாங்க. அந்த செடி வளரும் போது அதுக்கு தேவையான என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து போடுவாங்க, மருந்து எல்லாமே தெளிப்பாங்க இல்லையா. மண்ணில் விதையை போட்டோம், தண்ணி ஊற்றினோம், அது வளர்ந்தது அப்படின்னு எந்த செடியும் எந்த ஒரு பயிர் வளர்ச்சியும் இருக்காது. அதே போல் நாம் எடுத்த செயலில் எடுத்தோம் செஞ்சோம் முடித்தோம் அப்படின்னு இருக்காது. நிறைய தடங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், சோதனைகள் வரும். அந்த தடங்களெல்லாம் தாண்டி நிற்கும் போது நாம் எடுத்த விஷயத்தில் வந்து ஜெயிக்க முடியும். அந்த ஒரு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் போது எந்த விஷயமா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எல்லாம் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு தொழில் எதுவாக இருந்தாலும் சுற்றி எத்தனை பேச்சுக்கள் இருந்தால் கூட அந்த விமர்சனங்களையும் தாண்டி நீங்கள் நிற்கக்கூடிய செயலில் நிற்கும் போது கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும். எப்போவுமே பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட அந்த பெற்றோருக்கு பிள்ளைங்க எப்படி வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பெற்றோர் வைத்த நம்பிக்கையை பிள்ளைங்க வந்து காப்பாற்றணும், ஊர் பேச செய்யணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமாக இருக்கும். ஒரு செயல் வந்து நடைபெறதுக்கு முன்னே நிறைய விஷயங்கள் வரும், ஆனால் நடக்கும்போது தான் ஊரே வந்து நம்பும். நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.

0: ஒளித்தந்தை இணைய பாடலோடு நிறைவு பெற்றது ஆனந்த பூங்காற்று. நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையில் இருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 10:02. நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள். 2026.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சூப்பரான ஒரு விடுமுறை நாள். அப்படியே ஜாலியாக கால் பண்ணி நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாமே அப்படின்னு இணைப்பில் வந்திருக்கக்கூடிய முதல் நண்பனையர் யார் எங்க இருந்து கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணுங்க?
1: எனக்கு வந்து படம் வந்து அடுத்த வாரிசு பாடல் பாத்தீங்கன்னா
0: இசையும் சேர்த்து கொடுத்தாச்சுன்னு. சூப்பர் சூப்பர் பட்டாபி சார், உங்களுக்காக அந்த பாடல நான் பிளே பண்ணிடுறேன். நன்றி நன்றி நன்றி மகளே. மனம் விரும்புதே நிகழ்ச்சி

நான் உங்ககிட்ட வந்து கேள்விகள் கேட்பேன் இல்லையா, அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து இலக்கணம் சார்ந்த கேள்விகளை நான் உங்களுக்கு முன்வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒரு மொழியை நாம் சரியாக பேச எழுத உதவக்கூடிய அந்த விதிமுறைகளுடைய தொகுப்பை தான் நம்ம இலக்கணம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லப்படக்கூடிய இலக்கணங்கள் தமிழில் எத்தனை இருக்குது, அது எதெல்லாம்? தமிழில் சொல்லக்கூடிய இலக்கணங்கள் இத்தனை இருக்கிறது, அது எதெல்லாம் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய நேயர் இந்த கேள்விக்கு பதிலை சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நம்ம பழக்கிடலாம். சென்னை பட்டாபி அவருடைய விருப்பத்தில் வந்துகிட்டே இருக்குது, பழக்கிடுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: அப்பாடி துணியும் படைகளப்பும் ஆகாஷ்வாணி தொழில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் மனவிரும்புதை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலை சுப்பானோர் பல கேட்டு ரசிச்சோம். நீரவாத்த மணி 20 நிமிடம் மனவிரும்புதை நிகழ்ச்சியில் அவர்களுடைய அடுத்த அன்பு நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ்
1: படம், படம் காசி, பாடல் என் மனவானில் திரக விதிக்கும் மன்ன பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கல கலவன துள்ளி குதித்திடும் சின்னம் திருகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் சுள்ளல் தானாய் அடங்கிவிடும்.
0: சரி, கொஞ்சம் ஹரிஹரன் சாரையும் பாட வச்சிருவோமா? பிரான்சிஸ் சார் பாடுற பாட்டை பிளே பண்ணிடுவோமா? ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, அதுக்கு பதில் சொல்லலாமா? இலக்கணங்கள் 5 இலக்கணங்கள் அப்படின்னே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு 5 இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி. எழுத்து எப்படி எழுதணும், ஒரு சொல் எப்படி அமையணும், பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அகப்பொருள் புறப்பொருள் அப்படிங்கிறது எப்படி வரும், யாப்பு அப்படிங்கிறது செய்யுள் உறுப்புகள், அணி என்பது அதற்கு அழகு சேர்க்கக்கூடியவை, இது எல்லாமே சேர்ந்து தமிழ் இலக்கணங்களாக 5 இலக்கணங்களாக அமையுது. ஒரு மொழியோட அமைப்பையும் அழகையும் இந்த இலக்கணங்கள் தான் ஒழுங்குபடுத்துது. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து வர நேருக்கான கேள்வி, எழுத்துக்களுடைய அமைப்பை அதோட இயல்பை விளக்கக்கூடிய இலக்கணத்தை நாம் என்ன இலக்கணம்னு சொல்லுவோம்? தமிழ் இலக்கணங்கள் 5 சொல்லிட்டேன், எழுத்துக்களுடைய அமைப்பை இயல்பை விளக்கக்கூடிய இலக்கணம் எது? இப்போ பாடல் கன்னியாகுமரி பிரான்சிஸ் அவருடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பாடகினுடைய குரலுக்காக சிலர் அந்த பாடல் காட்சியை நினைச்சுக்கிட்டே கேட்கக்கூடிய ஒரு விதமா மனம் விரும்பிய நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பல்கலை நேர்கள் கேட்டு இருக்கிறாங்க. சண்டே அப்படின்னாலே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஒன்று வீட்டில் ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடணும் அப்படி இல்லையா, இன்னைக்கு வெளியில எங்கேயா ஸ்பெஷலாக சாப்பிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்போம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறந்து அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில நிறைய முகூர்த்த நாட்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். இங்கே போகிறது அங்கே போகிறது அப்படின்னு பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க நிறைய பேர். இருந்தால் கூட அந்த பரபரப்புக்கு மத்தியில் நம்ம பண்பலை 102.6 கேளுங்க, எப்போவுமே ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நண்பர் நேயர் வணக்கம். நல்லா இருக்கிறீங்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஸ்ரீசேஷ கேக்கவா படத்துல இருந்து சிவசாமி நினைப்பீங்களே அந்த சாங்,
0: பாடஞ்சொல்ல மறந்தது. அந்த பாட்டை உங்களுக்காக ப்ளே பண்ணிக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பதில் சொல்றீங்களா?
1: சொல்லுங்க மேம்.
0: எழுத்துக்களுடைய அமைப்பு அதோட இயல்பை விளக்கக்கூடிய இலக்கணத்தை நாம என்னன்னு சொல்லுவோம்? ஹலோ,
1: ஹலோ,
0: சொல்லுங்க. எழுத்துக்களுடைய அமைப்பு இயல்பை விளக்கக்கூடிய இலக்கணம் நம்ம என்ன இலக்கணம்னு சொல்லுவோம்?
1: எழுத்து
0: இலக்கணமா சொல்லி

0: இலக்கணமா?
1: எழுத்து
0: இலக்கணம். சூப்பர் சூப்பர், நன்றிமா சுதா. நீங்க விரும்பி கேட்ட பழங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். எழுத்துக்களுடைய அமைப்பு இயல்பை விளக்கக்கூடிய இலக்கணம் எழுத்து இலக்கணம். அதே மாதிரி சொற்களுடைய அமைப்பு பயன்பாட்டை விளக்கக்கூடிய இலக்கணம் சொல் இலக்கணம். எழுத்துக்களுடைய பிறப்பு, அது எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிற அந்த வரி வடிவம், அதனுடைய ஒலி, அதனுடைய வகை, அதனுடைய புணர்ச்சி, இதை எல்லாமே விளக்கக்கூடியதாக அமைவதுதான் எழுத்து இலக்கணம். ஸோ முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்களுடைய அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எழுத்து இலக்கணம் படிக்கணும். சொற்களுடைய அமைப்பு, இந்த சொல்லுக்கு வந்து இப்படித்தான் இந்த சொற்கள் அமையும், இந்த சொல் இப்படித்தான் உருவாகுது, இந்த சொல் இந்த இடத்துலலாம் பயன்படுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த மாதிரியான சொற்களுடைய வகைகள், அது பயன்படுத்தக்கூடிய இடங்கள், இப்படி சொற்களுடைய அமைப்பு பயன்பாட்டை விளக்கக்கூடிய இலக்கணத்தை நாம் சொல் இலக்கணம் சொல்லுவோம். சரிதான், தமிழில் எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் இருக்குது. அந்த இலக்கண நூல் எது, அதை எழுதுனது யார், இதுதான் அடுத்து வரக்கூடிய நேருக்கான கேள்வி. தமிழில் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் ரெண்டுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் இருக்குது, அந்த இலக்கண நூல் எது, அதை எழுதுனது யார். இப்போ பாடல் உடையாம்பொழி சுதா உங்களுடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: பல்கலை அலையில் விளங்கும் ஆகாஷ்வாணி தொழில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 10:36 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் வருவதை நிகழ்ச்சி நிலைய நிகழ்ச்சிகளுள் சில உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:10 பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி சிநேகிதியே பேச இருக்கிறீங்க. அவசரத்தில் நாம் செய்த சுவாரஸ்யமான தவறுகள் இதை பற்றி தான் பேச இருக்கிறீங்க. ஒரு மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சி இருக்குது. குழந்தைகளுடைய மனநலம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது தவிர்க்க வேண்டியவை என்னவா இருக்கும்? 1:05 நிகழ்ச்சியை கேளுங்க.
1: என்ன
0: பாட்டு வேணும்? கொடுத்துடலாம் அந்த பாடல். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, தமிழ்ல எழுத்து இலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் இருக்குது, அந்த நூல் எது? அதை எழுதின ஆசிரியர் யாரு? ஆப்ஷன் கொடுக்கணுமா? வீரசோழியமா நன்னூலா? வீரசோழியம் இல்லை, நன்னூல். பரவாயில்ல சுப்பிரமணியன் சார், நீங்கள் விரும்பி கேட்ட பிள்ளைங்களுக்காக நான் ப்ளே பண்ணிடுறேன். நன்றி. தமிழில் எழுத்துக்கு சொல்லுக்கு இந்த ரெண்டுக்குமே இலக்கணம் சொல்லக்கூடிய இலக்கண நூல் நன்னூல். இதை எழுதினது யாரு அப்படின்னா பவணந்தி முனிவர். தமிழில் 5 இலக்கணங்கள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு 5 இலக்கணம் இருக்குது. இருந்தால் கூட அதில் எழுத்துக்கு சொல்லுக்கும் இந்த ரெண்டுக்கு மட்டுமே இலக்கணம் வகுத்த நூல் அப்படின்னா அது நன்னூல். ரொம்ப எளிமையான ஒரு இலக்கண நூல். இப்போது நன்னூலை தெரிஞ்சுக்கிட்ட நாம் அடுத்ததாக தமிழில் மிக பழமையான ஒரு இலக்கண நூல் உண்டு. அந்த இலக்கண நூல் எது? அதை எழுதுனது யார்? அந்த இலக்கண நூல் எதுக்கெல்லாம் இலக்கணம் வகுத்திருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க அடுத்து வரக்கூடிய நேயர். இப்போ நம்ம பாடலை வந்து ப்ளே பண்ணிடலாம். பூலாங்குளம் சுப்பிரமணியம் அவருடைய விருப்பத்துக்கு.

0: தேம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 10:43 நிமிடத்துல ஜல்லிக்கிட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. காலை வெயில பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நண்பகல் 12 இப்போவே ஆயிடுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். இருந்தால் கூட குற்றால பகுதியோரம் இருக்கிறவங்களெல்லாம் குழு குழு சொல்லு சொல்லுன்னு தான் இருப்பீங்க. மழை வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா, மரங்களையும் நடணும் இல்லையா? ஆங்காங்கே இடம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மரங்களை நட்டு நாம் குளிர்ச்சியை உருவாக்குவோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நாங்கநேரிலிருந்து கணேசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: செந்தமிழ் செல்வன் திரைப்படத்துல இருந்து பாட்டு இசை பாட்டுங்கிற பாடல் கொடுங்க மேடம்.
0: கொடுத்துடலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே, பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: தொல்காப்பியம் தானே?
0: தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். ஆப்ஷனே இல்லாம சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் கணேசன், சரியா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. நீங்க விரும்பி கேட்ட பல்ல உங்களுக்காக நான் பிளே பண்றேன். தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். தொல்காப்பியம், தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம். அவருடைய இலக்கண நூலில் இந்த நூற்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதிகளை எழுதும்போது சில இடங்களில் என்மனார் புலவர் என்ப அப்படின்லாம் எழுதியிருந்தார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்படின்னு சொல்லுவாங்க புலவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அவர் சொல்லும் பொழுது சொல்கிறத வச்சு பார்த்தாலே தெரியுது, இதுக்கு முன்னாடி நிறைய இலக்கண நூல்கள் இருந்திருக்குமோ, அங்கே அந்த புலவர்கள் சொன்னதை இங்கே அவர் சொல்கிறாரோ. உண்மைதான். ஏன்னா தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே அக சத்தியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் நமக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நமக்கு கிடைக்க பெறலை. இருந்தால் கூட நமக்கு கிடைச்ச தொல்காப்பியம் தான் தமிழின் மிக பழமையான ஒரு இலக்கண நூல். சரிதான், தமிழ் இலக்கணங்கள் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த

5 தொல்காப்பியம் எதுக்கெல்லாம் இலக்கணம் வகுக்குது அப்படின்னா, எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற 3 மட்டும்தான் அது இலக்கணம் வகுக்குது. எப்படி நன்னூல் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமோ, அதுபோல் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் அப்படின்னு இந்த 3 மட்டும்தான் இலக்கணம் வகுக்கக்கூடிய ஒரு இலக்கண நூலாக இருக்குது. ஒரு சொல் எப்படி வந்து எழுதப்படணும், சொல்லப்படணும், எழுத்து எப்படி எழுதப்படணும், பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அகப்பொருள் புறப்பொருள்னு தமிழருடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூலாக இந்த தொல்காப்பியம் இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு இலக்கண நூலை சொல்கிறாங்க, அந்த இலக்கண நூல் எது, அதை எழுதினது யாரு? இது நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி. குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எழுது, அந்த நூலை எழுதினது யாரு? இப்போ பாடல் நாங்குநேரி கணேசன் அவருடைய விருப்பத்தில் கேட்கலாமா?

0: மருத்துவர் நியமனத்தில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மனம் விரும்பது நிகழ்ச்சியில பாடலை விரும்பி கேட்கப்படக்கூடிய இளையரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வெள்ளியங்கிரி பேசுறேன் மேடம்.
0: வெள்ளியங்கிரி சார், சொல்லுங்க, என்ன பால் வேணும்? இலக்கண விளக்கமா வீர சோழியமா? ஆப்ஷன்
1: இலக்கண விளக்கம்.
0: அதுதான் உங்களுடைய பதிலா? இலக்கண விளக்கம் தான் சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. குட்டி தொல்காப்பியம் தொல்காப்பியம் மாதிரியே நல்ல ஒரு இலக்கணம் விளக்கமாக அமைஞ்ச இலக்கண விளக்கம் அப்படிங்கிற அந்த நூல் தான் குட்டி தொல்காப்பியம்னு அழைக்கப்படுது. இதை எழுதுனது யார் அப்படின்னா வைத்தியநாத தேசிகர். அவர் தான் இயற்றியிருக்கிறார் இந்த இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூலை. இப்போ பாடல் நம்ம கேட்டலாம். கோவை வெள்ளையங்கிரி அவருடைய விருப்பத்தில் திமிரு திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் பார்த்து மணி 58 நிமிடம். மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் இது வரைக்கும் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழ் இலக்கணமும் இலக்கணம் சார்ந்த அந்த நூல்கள் குறித்த கேள்விகள் தான் இன்னைக்கு நான் கேட்டிருந்தேன் இல்லையா. எழுத்து, சொல், பொருள் அது வரைக்கும் பார்த்தோம். யாப்பு அப்படிங்கிறது செய்யுளுடைய அமைப்பு, அசை, சீர், தலை, அடி, தொடை, இப்படி செய்யுள் உறுப்புகளை விளக்கக்கூடியது. வெண்பா, சிறியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பான்னு அமையும் இல்லையா. ஸோ இந்த யாப்புக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய இலக்கண நூல் யாப்பருங்கலக்காரிகை. இது எழுதினவர் அமிர்த சாகரர் அப்படிங்கிறவர். இவர் யாப்பருங்கலக்காரிகை இலக்கண நூலில் யாப்புக்கான இலக்கணத்தை ரொம்ப அருமையாக அற்புதமாக தமிழ் இலக்கணம் இலக்கியம் படிக்கிறவர்களுக்கு அது நன்கு தெரிஞ்சிருக்கும். இது போக அடுத்ததாக நம்ம பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த பொருளை அகப்பொருள் புறப்பொருள்னு பிரிப்பாங்க இல்லையா. அகம் சார்ந்த தலைவன் தலைவி அந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயங்களுக்கு இலக்கணம் வகுக்கக்கூடியதை நம்பி அகப்பொருள் அப்படின்னு அகப்பொருள் இலக்கண நூல் இருக்குது. அதை எழுதினவர் நார்கவிராச நம்பி. அப்போ புறப்பொருள் நூல் இருக்கணும் இல்லையா. இருக்குது. புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இலக்கண நூலை. அதை எழுதினவர் ஐயனார் இதனார். இப்படி அகம் புறம் அப்படின்னு பொருளை இரண்டாம் பகுத்து அதுக்கு இலக்கணம் வகுத்த நூல் இருக்குது. கலவொழுக்கத்தை சொல்லக்கூடிய இறையனார் கலவியல் உரை இந்த இலக்கண நூல் இருக்குது. இப்படி தமிழில் இலக்கண நூல்கள் நிறையவே இருக்குது. பின்னால் வந்தவங்களும் நிறைய இலக்கண நூல் எழுதியிருக்கிறாங்க. அதாவது வீரமா முனிவர் எழுதியிருக்கிறாரு தொன்னூல் விளக்கம், புத்தமித்திரர் எழுதியிருக்கிறாரு வீரசோழியம். இப்படி இலக்கண நூல் தமிழில் கொட்டி கிடக்குது. மக்களை இது வரைக்கும் மனமருமதி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திங்க. இன்னும் சில நொடிகளில் அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இணைந்தருங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.
1: नमस्कार. पोस्ट बॉक्स नंबर 111 में मैं नीलम मलकानिया आप सभी का स्वागत करती हूं. साथियों, मन की बात

களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 83 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, அவசரத்தில் நாம் செய்த சுவாரஸ்யமான தவறுகள் பற்றி தான் பேச இருக்கிறீங்க. 1 மணிக்கு நலம்தானா? குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா? நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது தவிர்க்க வேண்டியவை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். 3:02 மணித்திருநாடு அஜந்தா குகைகள் சிறப்புகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 இந்தியன் அரசிய வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி மல்பெரி சாகுபடி முறைகள் உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை இளநிலை ஆய்வாளர் ஆர் டயானா அவர்கள். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிரிட உகந்த நெல் ரகங்கள் அதன் சிறப்பியல்புகளும் நேர்முகம் பங்கேற்பவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிராக்க இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி திருவேங்கடம் அவர்கள். 8:05 இளங்காற்று வாராந்திர நடப்பு. ஒன்பது மணிக்கு த ஆகாஷ்வாணி பிராட்காஸ்ட். இதில் இந்தியன் ஐடல் சீசன் 16 நிகழ்ச்சியின் 2ம் இடத்தை பிடித்த மன்ராஜ் வீர்சிங் அவர்களின் பேட்டி இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சசி எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் பிரேமி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி, நம்ம சிநேகிதை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா?
2: ஆமா, இன்னைக்கு என்ன தலைப்புல வந்து நேர்கள் பேச போறாங்க அப்படின்னா, அவசரத்துல நாம் செய்த சுவாரஸ்யமான தவறுகள்.
1: ஆமா, தவறுகள், அதாவது நிறைய சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருப்போம் அவசரத்துல. இன்னைக்கு நீங்க இந்த தலைப்புல தான் பேச இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கால் பண்ணுங்க 0462251132 அல்லது 0462251332 இந்த எண்களுக்கு.
2: நம்ம சொல்லும் போதே சொல்லிட்டோம், சுவாரஸ்யமான தவறு அப்படின்னு சொல்லி நேர் சொல்றதுக்கு வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். பெருமாள் பக்தில இருந்து கோமதி.
1: சொல்லுங்கம்மா.
3: அவசரத்துல தவறு சமையல்றது தானே மேடம் செய்வோம்.
1: உப்புக்கு பதிலா சீனி, சீனிக்கு பதிலா உப்பு, அந்த மாதிரியா?
3: அதாவது கூட்டுக்கு பாசி பருப்பு வேக வைக்கணும், அவசரத்துல உளுந்தம் பருப்ப வேக வச்சேன்.
2: சரி, அப்ப உளுந்தங்களி
3: கொழு கொழுன்னு வருது, அதை போட்டாலும் இதாக. அது ஒண்ணு என்ன பண்ண, அதை தூக்கி ஒரு சம்படத்துல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன்.
1: அன்னைக்கு
3: சாயந்தரம் அதுல கொஞ்சோண்டு கடலை மாவு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு போண்டா வாக்கி சமாளிச்சுட்டேன்.
1: எங்களுக்கா தெரியாது.
3: எல்லாரும் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாசி பருப்பு வேக வச்சு அது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதாவது என்ன தவறு செய்தாலும் ஃப்ரீ சைன் நிக்க கூடாது, வாட் நெக்ஸ்ட்னா அடுத்தது கோடிரணும்.
1: சூப்பர் சூப்பர்,
2: அழகா வந்து பேசுனீங்க. நன்றிமா.
3: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி. சுவாரஸ்யமான தவறுன்னு சொன்னே அவங்களுக்கு அவங்க செஞ்ச தவறு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, தவறு பண்ணா அப்படிலாம் நின்ற கூடாது, அடுத்த லெவல் என்னங்கறத பாத்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
1: எனக்கும் ஞாபகம் வருது, அதாவது வீட்டுல திடீர்னு விருந்தாங்க நிறைய பேர்

0: வந்துட்டாங்க அப்படின்னா காஃபி போடுவோம் மோத.
1: ஆமாம்.
0: அப்படி போடும்போது அதாவது தனித்தனி டம்ளர் எத்தனை பேர் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு போடும்போது காஃபி தூள் யாருக்கு போட்டோம் சீனி யாருக்கு போட்டோன்னு தெரியாமல் மாறி மாறி
1: மாத்தி டீனா டீ அப்படிலாம் இல்ல, எல்லாம் மாறி இருக்கும்.
0: ஆமாம். சரி,
1: அடுத்து
0: நம்ம தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க
1: ராதாம்மா, எப்படி இருக்கீங்க?
2: ஆடி அமாவாசைக்கு சாம்பார் வைக்கும்போது வெங்காயம் போடாமலே சாம்பார் வச்சாச்சு.
1: என்னதான்
2: தண்ணியா இருக்கேன், கட்டியா இல்லையே கட்டியா இல்லையேன்னு பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா வெங்காயம் உடச்சு வச்சு

0: அப்போ வெங்காயம் இல்லாத சாம்பார் பண்ணிருக்கீங்க.
1: ஆமா ஆமா
0: சரிமா,
2: நன்றி நன்றி.
1: நான் பேசிட்டு இருக்கேன்ல,
0: அதான் பேசிட்டு இருக்கேன்ல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஆமா,
2: அதே மாதிரி நம்ம தக்காளி துவையலுக்கு, அதாவது தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சிருப்போம் மிளகுத்தெல்லாம், அதை தனியா எடுத்து வச்சிருவோமா, அரைக்கும் போது அதை போட்டு அரைக்கிறதுக்கு மறந்துருப்பேன். நான் நிறைய தடவை இந்த மாதிரி தவறுகள் நானும் செஞ்சிருக்கேன்.
0: ஆமா, ஏன்னா தனியா எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னாலே அது தனியா தான் இருக்கும், அடுத்து உள்ள வராது.
2: என்னடா இனிப்பா இருக்க சட்னி அப்படின்னு பார்த்தா மிளகத்துல போடவே இல்லை.
0: அந்த மாதிரி நிறைய உங்களோட லைஃப்லயும் வந்து நடந்திருக்கும், பேச அழைக்கலாம். அதுக்கு முன்னால பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டே இணைஞ்சிருங்க.
2: ஆனந்தம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, உன்னிமேனன் சரண் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பன்னிரண்டு மணி 20 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: சிவகாமி சேரன் மகாதேவிலிருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: அவசரத்துல என் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கல, லஞ்ச் பேக் வெறும் எம்டி பாக்ஸ் கொடுத்து விட்டாச்சு.
3: போதும்ல, பாக்ஸ் போதும்ல.
2: நானும் பார்க்கவே இல்லை. 11 மணி இருக்கும், அப்பதான் தச்சுலா பார்க்க பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் நம்ம சாப்பாடு கட்டணும் இங்க இருக்கு அப்படின்னு திறந்து பார்க்க பாக்ஸ் சாப்பாடு இருக்கு. உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாத்திருந்தேன் கொடுத்து விட்டுருக்க மேடம், அதனால நீங்க சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க பக்கத்துல அப்படின்னு சொல்லி போன் பண்ணுனேன். ஏன்னா அவங்க பக்கத்துலயும் இல்ல, அவன் இதுல கலக்காடு இல்ல, புதுத்தான குடியிருப்புல படிக்கிறான். அவ்வளவு தூரத்துக்கு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போகவும் முடியாது
1: என்னால.
2: பார்த்ததே 11 மணிக்கு தான் பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் பார்த்து நிறைய இது பண்ணிருக்கேன் சின்ன சின்னதா. அந்த மாதிரி பக்கத்துல சாப்பிட்டு இருக்கிற ஒரு ட்ரிப்பு தேங்காய் எடுத்து வயல ஊத்திட்டேன் தண்ணின்னு
3: நினைச்சிட்டு. நிறைய நிறைய நடந்திருக்கு. சரி, அழகா பேசுனீங்க, நன்றிமா. நன்றி
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
3: அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம்
4: மேடம். வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: கோமதி பழையமுடையில இருந்து பேசுறேன் மேடம்.
3: எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். இன்னைக்குதான் பேசுறீங்களா? பேசிருக்கீங்களா?
4: நிறைய தடவை பேசிருக்கேன் மேடம்.
3: நேரம் பேசிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு நான் கேக்குறேனே, சொல்லுங்க.
4: அதாவது மேடம், ஒரு தடவை சாம்பார் வைக்கல, எனக்கு புளிய தூக்கி ஓரமா வச்சுட்டேன். வச்சுட்டு சாம்பார் எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் அவசர அவசரமா வச்சு எல்லாருக்கும் பரிமாறி வச்சு உரப்பு சாம்பார். என்னடா என்னன்னு வைக்கிற மாதிரிதான் நம்ம வச்சோம், இன்னைக்கு என்ன உரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்லாம் திட்டுறான் சாம்பாரை பார்த்துட்டு. அப்புறம் எனக்கு சரி சொல்லிட்டு திரும்ப டைனிங் டேபிள் போனா, டைனிங் டேபிள் தான் புளி ஊத்தல,
1: புளிய கரைச்சு வச்சது அப்படியே இருக்கு,
4: கரைச்சு வச்சது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து ஐயோ சாரி.

0: கொஞ்சம் இரு என்னன்னு பாத்துட்டு அப்புறம் திரும்ப நானும் தேங்காய் தான் மறந்துட்டோமா எது குறையப்பட்டோமா அரியா சீக்கிரம் புளியே விடாம சாம்பார் வச்சாச்சு.
1: புளியில்லா சாம்பார்.
0: புளியில்லா சாம்பார்.
1: சரிங்க, ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அருமையா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி
1: நன்றி. தோழிகள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய சுவாரஸ்யமான தவறுகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு நமக்கும் சுவாரஸ்யமாக இருக்கு. சரி,
2: தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னால் நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு.
1: கலபக்கத்திலன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்றைக்கு அவசரத்தில் நாம் செய்த சுவாரஸ்யமான தவறுகள் என்னென்னா கேட்டுட்ருக்கோம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
3: ஜெயதீஷ் நகர்லேருந்து லக்ஷ்மி.
1: எப்படி இருக்கிறீங்க?
3: அப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட வந்துட்டாங்க. அப்போல்லாம் அந்த அடுப்பு வந்து தூள் அடுப்பு, அவசரத்துல ரசத்துக்கு அரைச்சி வச்சிருந்தேன். மிளகு, சீரகம், மல்லி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூட எல்லாம் போட்டு அரைச்சி தட்டுல இருக்கு. அவசர அவசரமா கடுகு உளுந்த பிறகு வத்தலை கிள்ளி போட்டு
1: புளியை
3: கரைச்சி ஊத்தி மகளை வச்சு அந்த அன்னைக்கு குடுத்தா என் நேரம் ரசம் நல்ல வைப்பேமா அன்னைக்கு இளச்சி கிடக்கு.
1: வறுமையில இருக்க ரசம் அப்படி அப்படின்னாங்க.
3: அவர் சோற வச்சு மோர ஊத்தி துவைய ஊறுகாய வச்சு சாப்பிட்டு போயாச்சு. நல்ல வேலை என் மாமியா கொண்டுட்டு மதுனி வீட்டுக்கு போயிருந்தது பக்கத்து வீட்டுல.
2: அதனால தப்பிச்சிட்டீங்க.
3: வேலை கடவுள் காப்பாத்தினாரு. உடனே அரசு கலக்கி மகளை வச்சு ரசத்தை ரெடி பண்ணிட்டேன். அது வந்ததுன்னா அவ்வளவுதான், ஊரை கூட்டி கேவலப்படுத்திருந்தேன். ஐயோ ஐயோ,
1: நடந்திருக்காது, மறக்க முடியாது. நன்றி நன்றி. அதாவது அவங்க லைஃப்ல என்ன நடந்ததோ அதை எடுத்து எடுப்பிலே வந்து அறிமுகமே இல்லாம வந்து சொல்லிட்டு போனாங்க.
2: வணக்கம்.
4: வணக்கம்மா.
2: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க.
4: அதாவது நான் அந்த விரதங்களுக்கு சமைக்கும் போதுதான் பல இதுகளை மறந்துடுவேன். உப்பு போட மறந்துருவேன் சில நேரங்கள்ல. அப்புறம் எல்லா சமையல்லாம் ரெடி ஆயிரும். நல்லா கம்பகமன் மலப்பு எல்லாமே காலை இலையெல்லாம் போட்டுட்டு சாம்பாரோ அல்லது இந்த கூட்டோ ஏதாவது ஒண்ணுல உப்பு போட
2: மறந்து
4: எப்பவுமே சமைக்கும் போது நான் கொஞ்சம் வாயில வச்சுதான் சமைப்பேன். இருக்குன்னு பாத்து.
2: ஆனா
4: வைக்க முடியாது இல்லையா? அந்த நேரம் ஒரு கூட்டோ ஒரு ஏதாவது உருளைக்கிழங்கு மசால் ஒரு தடவை எல்லாம் பண்ணி நல்லா பண்ணிருந்தேன். பார்க்கவே அப்படியே பியூரா கியூட்டியா இருந்துச்சு பாக்கையில. அதோட இலையெல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாயில வச்ச உடனே அம்மா என்னம்மா இப்படி இருக்கு அப்படின்னு பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேக்கும் போது உப்பையே காணவேமா, இவ்வளவு நல்லா சமைச்சு இப்படி உப்பு இல்லாம வச்சுட்டி அப்படின்னு. அதடா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கொஞ்சம் உப்புத்தூளை போட்டு கலக்கினாலுமே அந்த காய்கறி பூந்து நம்ம முதவே நம்ம போட்டு செஞ்சாத்தே அதுல உள்ள டேஸ்ட் வந்துருது. இல்லைன்னா அது கொஞ்சம் இதா இருக்கும். அதே மாதிரி விரத காலங்கள்ல நான் விரதம் இருக்கும்போது கறி மீன் வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த நேரத்துல மீன் குழம்பு வைக்கும் போதும் சில நேரங்கள்ல போறமும் முழக்க அப்படியே போடாம சில நேரம் வச்சிருவேன். அப்புறம் வந்து எடுத்து வச்சு பாக்கும்போது அம்மா என்னம்மா சப்பட்டின்னு காரம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் கொஞ்சம் முழகப்படிய எண்ணெயில போட்டு அப்படி கொஞ்சம் லேசா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல போட்டு பிரட்டி இது வந்தோடனே ஜாயிண்ட் ஆயிருது. அதோட
2: சமையல்ல தான் நிறைய தவறுகள் சுவாரஸ்யமா பண்ணிருக்கீங்க.
4: ஆமாமா, சும்மா மிளகா அப்படி போடக்கூடாது எப்பவுமே. கொஞ்சம் ஏதாவது உரப்பு பத்தலைனாவோ அல்லது உப்பு பத்தலைனாவோ கொஞ்சம் அந்த உப்பு பத்தலைன்னா என்ன செய்யணும், கொஞ்சம் உப்பு போட்டு நைஸ் உப்பா கொஞ்சம் தண்ணி

0: விட்டு நல்லா கலக்கி அந்த அதை அதில் ஊற்றும் போது அது கொஞ்சம் ஜாயிண்ட்
1: சரிங்கம்மா,
0: ஆகும்.
1: நிறைய
0: உப்பையே
1: டிப்ஸ் கூட
0: தனியாக
1: சொல்லியிருக்கீங்க
0: போடக்கூடாது.
1: இன்னைக்கு. சுவாரஸ்யமான தகவலோட தவறுகள் செஞ்சதோட டிப்ஸையும் சொல்லிட்டீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்,
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: பாயங்கரம் பிரோடிங்கபுரத்துலேருந்து மாரியம்மா பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: ஆமாம், அது முதல்ல சொன்னவங்க சொன்னாங்களா ரசத்தில், அதே மாதிரி தான் நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். அதே மாதிரி தான் சதசை ஏதாவது ஒன்று மறந்துடுவேன், சிறுங்காயம் கூட மறந்துடுவேன். அப்புறம் கண்டுபிடிச்சுவாங்க வீட்டில் ஏதோ ஒன்று குறையில அப்படின்னு.
1: அடைக்காலம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12:38 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதியை நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு தோழி, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: வணக்கம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். நான் தாலி இருந்து ரவிதா பேசுறேன்.
2: யாரு?
1: தாலி திரு ரவிதா.
0: லலிதா பேசுறாங்க.
2: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நீங்க எனக்கு பேர் சில குறை கண்டுபிடிக்க மாட்டாங்க.
2: கண்டுபிடிக்க முடியலையா? சரிம்மா, என்ன அவசரத்துல என்ன சுவாரஸ்யமான தவறு பண்ணீங்க?
1: எல்லா நேரத்தில் சொன்னது எனக்கு வாழ்க்கையில நடந்திருக்குமா?
0: கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும்.
1: ஆமா, தோசை மாவுல உப்பு போடாதது, சாம்பார்ல புளி ஊட்டாதது எல்லாம் நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி இறந்த நாளுமாப்பா. அப்ப வந்து மத்தியான குழம்பு
2: வச்சுட்டுனேன்.
1: குழம்பு வச்சுட்டு மணிக்கு மூடி எடுத்து வச்சுட்டு பக்கம், அப்ப எங்க வீட்டுல டிவி கிடையாதுன்னா எங்க வீட்டுக்காரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு டிவி பார்க்க போனாங்க. போயிட்டு வந்து சோர பொங்குவோம் நினைச்சிட்டு போய் அங்கேயே உட்காந்து அந்த சுவாசத்துல அப்படியே உட்காந்தாச்சு.
0: குழம்புலாம் ரெடி, சாதத்தை காணுமா, சாப்பிட உட்காந்து போவோம்.
1: அங்க முடிஞ்சிங்க வரவும் பிள்ளைகள் பசி இருந்ததே சோர சோர பொங்க மறந்து.
0: நானும் இது நிறைய திரும்ப.
1: ஆமா, அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு அது கூட கொடுக்கறேன்.
0: சரிங்கம்மா, நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சி.
1: நான் எனக்கு நடந்திருக்கு.
0: சரிங்க சரிங்க, நன்றி.
2: நன்றி பிரேமி. நிறைய நம்ம நேர்கள் சொன்னாங்க, நானும் சுவாரஸ்யமான தவறு பண்ணிருக்கேன்.
0: என்ன அப்படின்னா,
2: ரெண்டு பக்கம் நம்மளுக்கு அடுப்பு வச்சிருப்போம் இல்லையா,
0: ஒண்ணுல
2: சாதம் வச்சிருப்போம், ஒண்ணுல வந்து பருப்புக்கு வச்சிருப்போம், சாம்பாருக்கு வைக்கிற அன்னைக்கு இந்த பக்கம் அரிசி போட்டு அந்த பக்கம் பருப்பு போடணுங்கிற நேரத்துல மறந்து போய் அரிசியிலே பருப்பு
0: போட்டாச்சு.
2: போட்டுட்டு இந்த பக்கம் ஏன் இந்த பக்கம் என்ன போடும், இந்த பக்கம் தானே பருப்பு போடும், அப்ப இந்த பக்கம் உள்ளதை போட்டவன் போட்டதுக்கு அப்புறம் தான் பாத்தது. போட்டது போட்டது தானே, அதை ஒண்ணும் பண்ண முடியாது, தனித்தனியா எடுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி அவசரத்துல போட்டதுல அது சாதாரண சாதம் பருப்பு சாதம்
0: மாறிடுச்சு.
2: ஆமா,
0: சரி சரி. இப்ப அவங்க சொன்ன மாதிரி நானும் சரி, குழம்பு காயில வச்சுட்டு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் முன்னக்குட்டி லீவ் டைம்லாம் சூடா சாப்பிடலாமே, அப்ப சாதம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே உட்காந்து கடைசி பசிக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, சாதத்தை தேடினா சாதத்தை காணும்.
2: இல்ல வச்சாதானே இருக்கும்.
0: அந்த மாதிரி நானும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம தோழிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். விகடன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 12:46 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நம்ம நிகழ்ச்சியை பேச போறோம். அன்பு தோழி வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சிவகாசம் தேவிச்சி பேசுறேன்.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். திரையருவிக்கு வந்து கலக்கலா பேசுறீங்க. ஆமா ஆமா, திரையருவிக்கு வந்தீங்க.
2: திரையருவி டிசைன் டிசைனா வைக்கிறீங்க?
1: டிசைன் டிசைனா வைக்கிறமா?
3: காலையில வந்து படபடான்னு பேசிட்டு போவீங்க, இப்போ உங்களுக்கு மத்தியானங்கும் போது முடியல.
2: ஆமா, நேரம் சாப்பிட வந்துருவாங்க வீட்டுக்காரரு. அது காலையில ப்ரிப்பேர் பண்ணிட்டே போன் லைன் போட்டுட்டே இருப்பேன். இது சாப்பிட வருவாங்கல்ல, அநேரம் டிஸ்டர்ப் இருக்கும்ல,
3: அதனால இப்போ முடியறது இல்ல.
2: ஆமா, சரி, ஒரு சின்ன क्वेश्चन. எப்பலாம் போறீங்க திரையருவி?
3: திரையருவி உங்களுக்கு
2: 3:30 தான் வருது.

0: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க, கண்டிப்பா
0: அப்படியே
1: உங்களுக்கு
0: லைன் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது.
1: சொல்றோம். இப்போ
0: சரி
1: தலைப்புல நீங்க சொல்லுங்க,
0: ஆ
1: அவசரத்துல
0: சரி.
1: செய்த சுவாரஸ்யமான தவறுகள்.
0: சுவாரஸ்யமான தவறுனா டெய்லி பண்றதுதான்ப்பா. என்னன்னா, நான் ரைஸ் குக்கர்ல தான் சோறாக்குவேன்.
1: சரி,
0: நல்லா அரிசி எல்லாம் கழனி பண்ணி ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு சுவிட்ச் போடவே மறந்துடுவேன்பா.
1: வெந்துருச்சான்னு பார்க்கும்போது தான் சுவிட்சே போடலன்னு
0: ஆமா,
1: நினைப்பீங்களா?
0: அது வச்சுமே வாசமே வரலன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கிட்டு குழம்பு நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே வச்சிருப்பேன், ஆனா கொதிக்காம இருந்திருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ரைஸ் குக்கர் சுவிட்சே ஆன் பண்ணிருக்க மாட்டேன். ஐயோ, அப்புறம் தான் ஐயோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது மிக்சி போடும் போது பார்ப்பேன், என்னது சோறு எல்லாம் வச்சுட்டு ஒண்ணு கொதிக்காம இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் தான் போய் சுவிட்ச ரைஸ் குக்கர் சுவிட்சை போட்டு சோறு ஆகும். இது டெய்லி நடக்கும். நீங்க சொன்னோன்னு எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு.
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி, வணக்கம். உங்க பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி.
1: நன்றி
0: அனைவருக்கும். மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம். சரி, நிகழ்ச்சியில வந்து சுவாரஸ்யமான தவறுகளை வந்து நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: The person you are speaking with has put your call on hold. Please stay on the line.
1: அவங்க பிஸி ஆயிட்டாங்க. அடுத்த நேர் கூட நம்ம பேசுறதுக்கு முன்னால இனிமே என்ன பாடல் வந்துட்டு இருக்கு?
2: பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரே கால்புதூர், நாகர்கோவில்.

0: 12:54 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தோழிகள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய சுவாரஸ்யமான தவறுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க.
1: ஆமாம், அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் சில தவறுகள் வந்து நடக்க தான் செய்யும்.
0: கண்டிப்பாக.
1: ஆனால் அவசரத்தில் ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயங்களை நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை தோழிகளுக்கும் நன்றி.
0: எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களுக்காக சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சீர்காழி சிவசிதம்பரம் மற்றும் நரேச ஏற்பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்படி தட்டுங்கடா மத்தாளத்த பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே பாட்டு மழை

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி

0: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
1: ஒரு நபர் நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள் பெரியவங்களுக்கே அது புரியறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு எப்படி இந்த நுணுக்குகள் புரியும்? ஒரு குழந்தை உறவு கத்துக்கிற அந்த வயசுல மூளை அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. முதல் 18 வருஷத்துல தான் அந்த குழந்தை நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது. தன்னை பத்தி, உலகத்தை பத்தி, உறவை பத்தி எல்லாமே அந்த கத்துக்கிற அந்த வயசுல ஒரு குழந்தைங்க கிட்ட, மொபைல் பார்க்குற பிள்ளைகள் கிட்ட நீங்கள் ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உட்கார வைக்கும்போது கவனக்குறைபாடை நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா யூடியூப் போகிற ஸ்பீடெல்லாம் நம்ம கற்றுத்தர முடியாது. சவுண்ட்லேயும் மியூசிக்லேயும் அந்த மாதிரி நம்ம எப்போவுமே சிரித்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சொல்லித்தர முடியாது. குழந்தைங்களுக்கு நிஜமான வாழ்க்கையில் நம்ம மெதுவாக ஸ்லோவாக பேசுகிற விதம், அதை கூட பழக்க விடாமல் பண்ணுறது இந்த சோஷியல் மீடியா. இந்த பழக்கத்தை மாற்றி அவங்களோட அந்த சவுண்டும் அந்த ஸ்பீடும் அந்த பழக்கத்துக்கு வந்துடுறாங்க நிறைய இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு குழந்தை பார்க்குற உலகமே மாறுறது. நம்ம உலகம் எப்படி வேலை செய்கிறது? ஒரு இயல்பான வாழ்க்கையில் நம்மலாம் எப்படி இருக்கோம்? மெதுவாக பேசுகிறோம், கவனிக்கிறோம், பரிமாறுறோம். இது எல்லாமே அந்த குழந்தைங்க கற்றுக்கிறதில்ல. அவங்க கற்றுக்கிற விதமே வேறு. ஸோ இது அவங்கக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறத ஃபஸ்ட்டு முயற்சிகள் அம்மா அப்பா தான் பண்ணணும். பட் அம்மா அப்பா மட்டும் பண்ணால் பத்தாது, சமுதாயமே கூடி வரணுங்க. இது ஒரு ஆள் மட்டும் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி சமுதாயமே கூடி வர வேண்டியது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பெற்றோர்கள்கிட்டே நம்ம இதை ஆரம்பிக்கலாம். அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க குழந்தைங்களோட பேசும்போது இல்லை விளையாடும்போது இந்த மொபைல் பக்கத்தில் இருக்க வேண்டாம். ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த குழந்தைங்களோட கவனத்தில் அவங்க இருக்கணும். அதே மாதிரி கூட இருக்கிற தாத்தா பாட்டி இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கிற நீபர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே கூடி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம மொபைல் கொடுக்கக்கூடாது, அவங்க கண்ணோட்டத்தில் வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் கூடி வந்தாங்கனாலே போதும், அந்த குழந்தை அந்த மொபைல் பின்னாடி தேடியே போகாது. இன்னொரு விஷயம் அந்த குழந்தைக்கு புரிய வைக்க முடியுங்க. அந்தந்த வயசுக்கு அவங்க லெவலில் இறங்கி வந்து நம்ம புரிய வைக்கணுங்க. 2 வயசு குழந்தைங்களுக்கு புரிதல் ரொம்ப விளையாட்டு முறையில் இருக்கும். பட் 4 வயசு குழந்தைக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும், நீ இப்படி பண்ணால் தப்புன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். 6 வயசு குழந்தைக்கு நல்லாவே புரிய வைக்கலாம் இது நல்லதில்லை உனக்குன்னு. இன்னொரு விஷயம், நான் நிறையா அப்பாக்கள் பார்த்துருக்கேன், வேலைக்கு போயிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே தான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே மொபைலில் உட்காருவாங்க. இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கலாம். அண்ட் மொபைலுக்கு இல்லை நீங்கள் டிவி பார்க்கணுன்னா குழந்தைங்களை தூங்க பண்ணின பிறகு அவங்க இல்லாத டைமில் பார்க்குறது நல்லது. அவங்க அதே ரூமில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை கற்றுக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்க கண்ணாடி. அவங்க கம்மியாக ஆக்கணும்னா கண்டிப்பாக நீங்களும் கம்மியாக்கணும். அண்ட் உங்கள் வேலைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தை புரிய வைக்கலாம் குழந்தைக்கு, அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க.
0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

நேரம் 1:06. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நலம் தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உரிமைக்குரல் திரைப்படத்திலேருந்து பாடல்

1:11 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மில் பலரும் அலுவலகத்திலோ வீட்டில் இருந்தபடியோ கணினி முன்னாடி பல மணி நேரம் உட்கார்ந்து வேலை பார்த்துட்ருக்குறோம். வேலை முக்கியம்தான், ஆனால் உடம்பையும் கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையாங்க. நீண்ட நேரம் ஒரே இடத்துல அசையாமல் உட்கார்ந்திருப்பதை முதல்ல தவிர்க்கணும். இடையிடையே

எழுந்து கொஞ்சம் நடக்கணும். சில நிமிடங்கள் உடம்பை அசைப்பது கூட நம்முடைய உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சுமதி என் சுந்தரி படத்திலிருந்து பி சுசிலா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:15 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது தவிர்க்க வேண்டியவை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

எப்படி உட்காடுறோம் என்பதும் ரொம்ப முக்கியங்க. நாற்காலியில் சாய்ந்து முதுகை வளைத்து கழுத்தை முன்னாடி நீட்டு உட்கார்ந்து வேலை பார்ப்பதை தவிர்க்கணும். முதுகு நேராக இருக்கும்படியும் கால்கள் தரையில் நன்றாக படும்படியும் உட்கார்வது ரொம்பவே நல்லது. குறிப்பாக கணினி திரை நம்முடைய கண்களுக்கு ஏற்ற உயரத்தில் இருக்கணும். இன்னும் கூட தொடர்ந்து தெரிஞ்சுக்காம இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஒரு மணி 21 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. அதாவது கணினி மொபைல் திரையை நீண்ட நேரம் இடைவிடாமல் பார்க்கும்போது கண்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும். அதனால இடையிடையே திரையிலிருந்து பார்வையை விலக்கி தொலைவில் கொஞ்ச தூரம் பார்க்கலாம். கண்களுக்கு ஒரு சின்ன ஓய்வு கொடுக்கலாங்க. வேலை முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு தொடர்ந்து திரையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் வாணிஜெராம் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:25 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது தவிர்க்க வேண்டிய என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. வேலையில் மூழ்கி போய் தண்ணீர் குடிக்க மறந்துடுறது பலருடைய பழக்கமாக இருந்துகிட்ருக்கு. நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணுங்க. மேஜை பக்கத்திலேயே தண்ணீர் பாட்டில் வைத்துக்கொள்ளலாம். தாகம் வரும்போது மட்டும் குடிப்பதை விட நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து KJS தாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறல்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: ஒரு 1:31 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடந்தானா, இன்னைக்கு நம்ம நடந்தானா நிகழ்ச்சியில நீண்ட நேரம் ஒரே இடத்தில் இருந்து வேலை பார்க்கும்போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. கணினி முன்னாடி உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டே அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிடுவது ரொம்ப நல்ல பழக்கமே கிடையாதுங்க. குறிப்பாக அதிக எண்ணெய் அதிக சர்க்கரை உள்ள ஸ்நாக்ஸை அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்க்கலாம். சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்டு தேவையான அளவு பழங்கள் காய்கறிகள் போன்ற சத்தான உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்காக பாசமலர் திரைப்படத்திலிருந்து எல்லா ஈஸ்வரி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்ன? நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடுமே வாழ்ந்து காலி.

1:37 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில ஒரே இடத்தில் அமர்ந்து நீண்ட நேரம் வேலை பார்க்கும் போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வதை தவிர்க்கணும். உடம்பு சோர்வாக இருக்கும்போது சில நிமிடங்கள் எழுந்து நடக்கலாம், கை கால் மற்றும்

நம் தோள்களை மெதுவாக அசைக்கலாம். வேலை எவ்வளவு முக்கியமோ நம்முடைய உடல் நலமும் அவ்வளவு முக்கியங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பிஎஸ் பி சுசிலா பாடிய பாடல். கேட்டுட்டே நினைஞ்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில். இலவச

0: கற்பனைகளுக்கு 890-300-909.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

ஒரு மணி 48 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருந்தாலும் இடையிடையே எழுந்து அசைந்து சரியான நிலையில் உட்கார்ந்து போதுமான ஓய்வு எடுத்துக்கணுங்க. ஆரோக்கியம்தான் ரொம்பவே முக்கியம். ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ உங்களுக்காக திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேஜேஎஸ் தஸ் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

1:53 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம்தானா. இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம்.

நாளை மனமே.

0: வண்ண தேரோடும் எந்த பக்கமே
1: சேராமல் தேரும் சொர்க்கமே
0: வண்ண தேர்

யாரு பிள்ளைகள் பெறலாமா? ஆண்டனை நிறுத்தாயே.

முன்னம் காணாத இன்பம் என்னென்ன.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் குக்கு. நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் விரும்பி கேட்க போகிறீங்க. வாட்ஸ்அப் எண் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 9443360794. திரும்பவும் சொல்கிறேன்,

4433 60 794, அதாவது 794. இந்த எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாடலை நாங்கள் ஒலிபரப்புவோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, சிவநாடானூர்லேருந்து மாரி அவர்கள் தான் பாடல் கேட்டிருக்காங்க. காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து அவங்களுக்கு விருப்பமான பாடல் இதோ.

0: நேரம் 2:08 கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்ருக்குறீங்க. இது போன்ற பாடலை நீங்களும் கேட்கணுமா அப்படின்னா இந்த எண்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். 9443360794. திரும்பவும் சொல்கிறேன், 9443360794. இந்த எண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான படம் பாடல் உங்கள் பேர் ஊரை டைப் செஞ்சு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நிகழ்ச்சியெலாம் அடுத்து திருநெல்வேலி டவுன் மேலரத வீதியிலேருந்து கருப்பசாமி அவர்கள் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடல் வர்றதுக்கு முன்னால
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 2:16 கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கோ நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக வந்து விரும்பி கேட்டுட்ருக்குறீங்க. இது போன்ற பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னா 9443360794. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க கோவில்பட்டியிலிருந்து ஆறுமுகராஜ், கணேசன், ராஜ், சுந்தர மகாலிங்கம் இவங்க 4 பேரும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. முதல்வன் படத்திலிருந்து பாடல் இதோ.

0: இந்த மாதிரி மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: உங்களுக்கு இப்போ விருப்பமான பாடலை நீங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வாட்ஸ்அப் மூலமாக. வாட்ஸ்அப் எண்கள் திரும்பவும் சொல்கிறேன், 944-33-60-794 944-33-60-794 இந்த எண்களுக்கு நீங்கள்

மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து யார் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க? மம்சாபுரத்துலேருந்து மீனா அவர்கள், ரத்னா, ரஞ்சனா இவங்க எல்லாரும் பாடல் கேட்டிருக்காங்க. உயர்ந்த உள்ளம் இது படத்தோட பேர். பாடல் கேட்டிருக்காங்க வந்தால் மகாலட்சுமி அப்படின்னு. அவங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுடலாமா?

0: இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க உடன்குடியிலிருந்து லக்ஷ்மி, அபிஷேக், ராஜேஸ்வரன் இவங்க ஆனந்த் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் கேட்கறதுக்கு முன்னால்
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: நேரம் 2:33. நடக்கிற கால்களும் நின்று கேட்குற இசை தரது யாரு? ஆகாஷ்வாணி நெல்லைப்பண்பலை 102.6. உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக குக்கு நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்ததான் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க சுரண்டை முகமது அன்வர். அவங்க கரகாட்டக்காரன் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

இன்று பிற்பகல் 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஜந்தா குகைகள் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்கள் வீட்டு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க இன்றைக்கு 5:02 அரும்பு மொழிகள் இருக்குது. 8:05 இளங்காற்றில் இந்த வாரத்தில் என்னென்ன முக்கியமான நிகழ்வு எல்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சூப்பரான பாடலோடு தரப்போகிறாங்க. 10:00 தொலைபேசி வழி நேரூர்ப பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்குறதுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, திருவாரூர்லேருந்து மகேந்திரன், முத்து கணேஷ், தயாநிதி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பாடல் கேட்குறாங்களாம். அவங்களுக்கு விருப்பமான பாடலை கொடுத்துடலாமா? பாடல் வரக்கூடிய நேரம் 2:39.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:45. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு. நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணி பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் எடுத்து ஜங்ஷன்லேருந்து வெண்ணிலா கேட்டிருக்காங்க பாடல், கண்ணுக்குள் நிலவு. அந்த பாடலை படத்துலேருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பமான பாடல் கொடுத்துடலாமா?

இப்போ தான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருக்குது, ஆனால் 2:50 ஆயாச்சு. நிறைய நல்ல நல்ல பாடல்களாக நம்ம நேர்கள்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் எடுத்த பாடல் கேட்டிருக்காங்க ராஜவல்லிபுரத்துலேருந்து சுதா அவர்கள், பொன்னுமணி படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இது பாடல்

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி

0: புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. சில நேர்களுக்கு வந்து நம்ம பாடல் ஒலிபரப்ப முடியல. யாரோட பாடல்கள்லாம் இன்னைக்கு இடம் பெறலை அப்படின்னா, சுப்பையாபுரம் அசோக்குமார், புன்னை நகர் ஜெயக்குமார், மூளைக்கரைப்பட்டி ரவிக்குமுதா, தென்காசி குத்தாலிங்கம், மேலப்பாளையம் கீர்த்தனா, குற்றாலம் அம்பலவாணன், நெல்லை சந்திரன், தேனி கார்மேக கண்ணன், வெள்ளாங்குழி துர்காதேவி, ஈரோடு அக்பர், நிஷா சகில், கீழப்பாவூர் கனகவல்லி, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், பத்தமடை மகாராஜன், திருப்பூர் கனகரத்னம், சிவகாமிபுரம் சக்தி, இவங்க பாடல் எல்லாரும் ஒலிபரப்ப முடியல. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா,

கோவில்பட்டியிலேருந்து அபினேஷ் அவங்க வந்து துள்ளாத மனமும் துள்ளும் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய இந்த பாடலோட இன்னைக்கு குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் வந்து நிறைவு பெறுது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தவிக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தவிக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கிங்ஸ் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்முடைய இந்திய நாட்டின் வரலாற்றையும் கலை சிறப்பையும் ஒரே இடத்துல காண வேணும் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற அஜந்தா குகைகள் நிச்சயம் நினைவுக்கு வரும். மலை பாறைகளையே குடைந்து உருவாக்கப்பட்ட இந்த குகைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து இன்றும் நம்மை வியக்க வைக்கிறதுன்னு சொல்லலாங்க. குறிப்பாக புத்த மதம், சிற்பக்கலை, ஓவியக்கலை இவற்றின் அற்புதமான இணைப்பை இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாம். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. உன்னிமேனன் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 3:11 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் வரலாற்றின் கலை பொக்கிஷமான அஜந்தா குகைகள் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜிகர் மாவட்டத்தில் வாகாரோ ஆற்றின் பள்ளத்தாக்கு பகுதியில் அஜந்தா குகைகள் அமைஞ்சிருக்குங்க. குதிரையின் குழம்பு போன்ற வளைந்த வடிவில் இருக்கும் மலைப்பகுதியில் பாறைகளை வெட்டி இந்த குகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 30 குகைகள் கொண்ட இந்த தொகுப்பு இந்தியாவின் மிக முக்கியமான பாறை குடைவு கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாக விளங்கிட்டிருக்கு. அஜந்தாவின் வரலாறு ரொம்பவே பழமையானதுன்னு சொல்லலாங்க. கிமு 2 முதல் கிமு 5 வரையிலான பல்வேறு காலகட்டங்களில் இங்குள்ள குகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. புத்த மத துறவிகள் தங்குவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் இந்த குகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இங்கே சைத்திய கூடங்கள், விகாரங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியுது. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 மெகா ஹெட்ஸில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: அரசர்கள் அரசிகள் பொதுமக்களின் வாழ்க்கை இப்படி பல்வேறு காட்சிகள் ஓவியங்களா தீட்டப்பட்டிருக்கும். அந்த காலத்திலேயே மனிதர்களின் முகபாவனை, உடை, ஆபரணங்கள், இயற்கை காட்சிகள் இது எல்லாத்தையும் இவ்வளவு நுணுக்கமா வரைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்னு கூட சொல்லலாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 3:23. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில அஜந்தா குகைகளின் சிறப்புகள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஓவியங்கள் மட்டுமல்ல அஜந்தா குகைகளின் சிற்பங்களும் நம்மை பிரமிக்க வைக்குங்க. கடினமான பாறைகளை வெட்டி தூண்கள், புத்தர் சிலைகள், அலங்கார வேலைப்பாடுகள் இப்படி அழகாக உருவாக்கியிருக்கிறாங்க. குறிப்பா தியான நிலையில அமர்ந்திருக்கக்கூடிய புத்தர் சிலைகள் அந்த இடத்தின் அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து உனிமேனன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:33 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஜந்தா குகைகளின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. அஜந்தா குகைகளின் வரலாற்று மற்றும் கலை முக்கியத்துவத்தை உலகமே அங்கீகரித்திருக்கிறது. 1983 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அஜந்தா குகைகள் அறிவிக்கப்பட்டதுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் உருவாக்கிய இந்த கலை படைப்புகள் இன்றைய தலைமுறைக்கும் அந்த காலத்தின் வாழ்க்கை முறையும் கலை திறமையும்

எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 45 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில அஜந்தா குகைகளின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு மலையை வெறும் பாறையா பார்க்கலாம், அதையே ஓவியமாகவும் சிற்பமாகவும் வழிபாட்டு தலமாகவும் மாற்றிய மனிதர்களின் திறமைதான் அஜந்தா குகைகள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு மலைமலை திரைப்படத்திலிருந்து, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:50 நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் அஜந்தா குகைகளின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோங்க. 1000 ஆண்டுகள் கடந்தும் அழியாமல் நிற்கும் இந்த கலை பொக்கிஷம் நம்முடைய இந்திய பாரம்பரியத்தின் பெருமையை உலகுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம். வரலாற்றை படிப்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட இடங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் அவற்றை பாதுகாப்பதும் நம்முடைய பொறுப்புன்னு சொல்லலாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

3:55 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில அஜந்தா குகைகளின் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 4:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. உங்களுக்கே தெரியும், பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் தினமும் விளையாடிட்டு இருப்பீங்க. நாங்கள் கேட்குறதுக்கு நீங்களும், நீங்கள் கேட்குறதுக்கு நாங்களும் பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்கள். 0462

0: 2561132 அல்லது 0462225311 என்ற எண்களுக்கு. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
1: உங்கள் சேவை குண்டம் வி. ராமச்சந்திரன்.
0: நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பனேர் யார் இங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மஞ்சள்
0: நிற பொருட்கள் ஒரு 10 பொருள் சொல்லுங்க.
2: மஞ்சப்பொடி,
1: ஒண்ணு
0: மஞ்சப்பூ, என்ன பூ?
2: செவ்வந்தி பூ.
0: ஆ சரி, சூப்பர். ஆ
2: செவ்வந்தி பூ.
1: ரெண்டு
0: ரெண்டு தான் சொல்லிருக்கீங்க, டைம் ஆயிட்டு இருக்கு.
2: இந்த
0: வாரேன் எங்க வர போறீங்க? டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம். ஆ ரெண்டு தான் சொல்லிருக்கீங்க, டைம் போயிட்டு இருக்கு. எங்க வர போறீங்க?
1: தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல
0: நீங்க, வரதுக்குள்ள அங்க டைம் முடிஞ்சிரும் போலயே. சீக்கிரம் சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க.
2: மஞ்சப்பை.
0: மஞ்சப்பை மூணு.
1: மூணாச்சு.
0: ஐயோ டைம் முடியுது.
2: தேடி குளி போமா? அந்த
0: மஞ்சத்தூள் சொல்லிட்டீங்க, அதுலயே எல்லாம் முடிஞ்சது. சரி, உங்க டைம் முடிஞ்சிருச்சு. சரி, நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க சொல்றோம்.
2: இந்த பறவைகளை பத்தி படம் இருக்குங்களா?
0: பறவைகளை பத்தி படமா? சரி, எத்தனை சொல்லணும்?
2: அஞ்சு. அஞ்சு
1: பறவை பேர்ல படம் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்றீங்களா?
0: படங்கள் பேரை கேக்குறாங்க, பறவைகள் படம்.
1: அப்படியா? கழுகுன்னு ஒரு படம் இருக்கு, அப்படி தானே?
0: ஆமா, கரெக்ட் கரெக்ட்.
1: கழுகு இருக்கு, தூக்கணாங்குருவின்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: அப்படி இருக்கா?
1: ஒரு பழைய படம்.
2: நான் கேள்விப்படல.
1: கேள்விப்படல.
0: குருவி.
2: அது இருக்கு.
1: சிட்டுக்குருவி.
0: குருவி, சிட்டுக்குருவி, கழுகு சொல்லியிருக்காங்க மூணு. நீங்க எத்தனை கேட்டீங்க? அஞ்சு கேட்டீங்களா?
1: அடுத்தது வேற என்ன பறவைகள் இருக்கு?
0: ரெக்க. நாலு.
1: நாலாச்சா?
0: நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. பறவை குலத்துல
1: கோவில்புரா.
0: ஆ கோவில்புரா.
1: கோவில்புரா
2: அப்படி இருக்கா? நான் அதையும்
1: கேள்விப்பட்டேன். இல்ல கோவில்புரா கேள்விப்பட்டது இல்லையா?
0: மயில்னு படம் இருக்கா?
1: மயில்லாம் கிடையாது. எத்தனை சொல்லியிருக்கீங்க? அஞ்சு சொல்லிட்டீங்கல்ல.
0: நாலு சொல்லியிருக்கோம்.
1: நாலு சொல்லியிருக்கீங்க, இப்போ ஒன்றே ஒன்று தான்.
0: ஆமாம், டைம் முடிய போகுது, நம்மளும் ஜெயிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிடுங்க, சொல்லிடுங்க, சொல்லிடுங்க.
1: சொல்லுங்கள் நீங்கள்.
2: சொல்லு.
0: ஆ மைனா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆ மைனாவும் மறந்துட்டோம். ஆ
2: மரங்கொத்தி பறவை.
0: மரங்கொத்தி பறவை, சூப்பர். பாருங்கள், எங்களுக்கு கேட்டதுக்கு நீங்கள் ரெடியாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு கேட்டதுக்கு நாங்கள் ரெடியாக வந்திருக்கோம். மஞ்சள்ல நிறைய இருக்கிற சூரியகாந்தி இருக்கு. வர மாட்டேங்குது பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க
1: இருந்து
3: பேசுறீங்க? ராசாத்தி
0: பேசுறீங்களா? சரி, நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கலாமா? நலமா இருக்கோமா? சொல்லுங்க.
1: எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இப்ப கேக்குறீங்களா நாங்க கேக்கவா?
3: நான் ஒரு விடுகதை சொல்லுவேன்.
1: சொல்லுங்க.
3: அது வந்து நான் சொல்றதுல வந்து அதே எழுத்து தான் வரணும்.
1: அதே எழுத்து தான் அப்படின்னா எப்படி சொல்றீங்க?
3: ஒரு விடுகதை போடுறதுல இப்ப நான்.
0: சரி கேளுங்கம்மா, கேளுங்க, முயற்சி பண்றோம். வித்தியாசமா இருக்கே. அதே எழுத்துலதான் வரும்னு சொல்றீங்களா?
3: ஆமா.

0: தான்ல சிறந்தத்தான்.
1: அதுல சிறந்தத்தான் என்ன அர்த்தம்?
2: ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
1: அது க்ளூ கொடுக்கிற மாதிரி இல்ல.
2: க்ளூ கொடுக்கிறதுக்கு வழி இல்லையா?
1: அதே அத்தான் தான் வரும்.
2: அதே அத்தான் தான் வருமா? அது எந்த அத்தான்
0: தெரியலையே, நீங்களே சொல்லிருங்க.
1: அது ஒரு பறவை தான்.
0: பறவையா?
1: உங்களுக்கான
0: கேள்வி நாபிரல் வாக்கியம் ஒண்ணு சொல்றேன், அதை திரும்ப சொல்லணும் நீங்க. தண்ணீரில் விழுந்தாலும் நனையாது, அது என்ன? விழுந்தாலும் நனையாது. மழையா? வித்தியாசமா சொல்லிருக்கீங்களே, அதுவே தண்ணி தான். அதனால அது இங்க நனைய போகுது அப்படின்னு இல்ல இன்னொரு. ஆமா, உங்களோடயே துணையா வருவது, உங்க கூட வரும். சூப்பர், அருமையா சொன்னீங்க. நிழலே தான் பாருங்க, எவ்வளவு அழகா நாங்க க்ளூ கொடுத்து உங்களை கண்டுபிடிக்க வச்சிருக்கோன்னு. ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் ரெண்டு மார்க்கும் வாங்கியிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி
2: நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பேச போற அன்பனியர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கே கார்த்திக் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க.

0: 4:16 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதியை தும்பி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: மேடத்துக்கும் நீவே ராமச்சந்திரன் சாருக்கும் மாலை வணக்கம் சொல்லுவது. நீயம் தத்திரம் அம்புஜம் அம்பலவா.
0: அம்புஜம் அம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பாக்க.
2: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும்.
2: எப்படியாவது லைனை புடிச்சிருக்கீங்களே.
0: சரி, கேளுங்க, நீங்களே கேளுங்க. முதல்ல எங்க
1: கிட்டேங்க
0: நீங்க என்ன சொன்னீங்க?
1: மரத்தடி புடிச்சிட்டு வர இரும்பு வீரன் வேலையும் வந்தா தலையில முட்டுறான், வேலை முடிஞ்சா மூளையில கிடக்குறான்.
0: துடப்பமா?
1: இல்ல,
0: மூளையில கிடக்குறது என்ன?
2: மாப்பா, மாப்பு
1: இல்ல,
2: அதுவும் கிடையாதா?
1: இரும்பு வீரன் சொல்றான்.
0: இரும்பு வீரனா? அப்போ மண்வெட்டி இல்லையா?
2: கோடாரி மண்வெட்டி அதெல்லாம் கிடையாதா?
0: நீங்களே சொல்லிருங்க.
1: சுத்தியல்.
0: ஓ, சுத்தியல். ஜெயிச்சிட்டீங்களே. சரி சரி,
2: ஒரு பாட்டு சரியா? அத நான் பாடுறது என்ன படம்னு சொல்வீங்களா? ஒரு பாட்டு.
1: பாட்டா?
2: ஆமா, அந்த பாட்டை நான் படிப்பேன், அது என்ன படம்னு சொல்லணும்.
0: பாடல பாடுவாங்க, அது என்ன படம் மட்டும் நீங்க சொல்லுங்க, திரைப்படத்தோட பெயர்.
2: அழகே அழகின் தேவதை, என்ன படம் சொல்லுங்க.
0: கூட ஒரு லைனை பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க, அப்படிதானே?
2: அழகே அழகின் தேவதை, தேவதை. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது என்ன படம் சொல்லுங்க.
0: யார் நடிச்சதுன்னு சொல்லிருங்க, கொஞ்சம் க்ளூ கொடுக்கலாம்.
2: அதை சொன்னதான் கண்டுபிடிச்சிருவாங்களே.
0: பரவாயில்ல, சொல்லுங்க, க்ளூ கொடுங்க.
2: இது வந்து யேசுதாஸ் பாடினது சரியா?
0: நடிச்சது?
2: ஆமா, நடிச்சது கமலஹாசன். இதுக்கு மேல சொல்ல முடியாது.
0: கமல்ஹாசனுக்கு ஜோடியா யார் நடிச்சாங்க?
2: ஜோடியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த படத்துல கூட ஒரு பாட்டு உண்டு, மலையை பற்றி. சாயங்காலம் பொழியக்கூடிய மண் மலையை
1: பற்றி.
0: அந்த திரைப்படம்னு சொல்றாங்க, அந்த திரைப்படத்தோட பேரை சொல்லுங்க.
1: ராஜா பார்வை.

0: கரெக்டா?
1: அருமை அருமை அருமை.
0: பாருங்க, உங்களை வின் பண்ண வச்சிட்டோம், நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு சந்தோஷம் பாருங்க உங்களுக்கு, உங்க சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷமும். நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: உடையம்புலிருந்து பழனி பேசுறீங்க.
2: ஆமா ஆமா சார்.
1: மகிழ்ச்சி.
0: நீங்க கேக்குறீங்களா,
1: கேள்வி கேக்குறீங்களா? நாங்க கேக்குவா.
2: பெரும்பாலும் பாட்டு தான் கேப்பேன்.
0: கேளுங்க கேளுங்க
1: கேளுங்க.
2: இந்த லைன்ல போட்டே கிடைச்சிக்கிட்டு.
0: சரி கேளுங்க, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க.
2: நீங்க நாங்க ஒரு அஞ்சு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தெரிஞ்சமா பச்சை பாட்டு படிக்க பார்ப்போம்.
0: எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நடித்த பாடமா?
2: ஒரு அஞ்சு பாட்டு படிக்க மேடம்.
0: அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்
2: ஒண்ணு,
1: அது ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இடம்பெற்றது.
0: நான் பாடினால் பாட ஆட தோன்றும்
2: அபரண்டே.
0: நிறைய இருக்கு ஆனா டக்குன்னு வரமாட்டேங்க. ராமச்சந்திரன்
1: அதாவது அடிமை பெண்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க.
0: படிங்க படிங்க. ஒரு பெண்ணானதோ சிந்தாமரை இரு கண்ணானதோ.
1: அப்புறம் எங்கள் தங்கம் படத்துல
0: என்னாச்சு, நிறைய சொல்லிட்டோமே. சரி உங்களுக்கு கேக்காமா? அதே மாதிரி பாடல் வரிகளை சொல்றேன், கண்டுபிடிங்க. பூப்பந்தை யாரும் நீரில் பொத்தி தான் வச்சாலும் பந்து வரும் தம்பி மேலதான், அட உன்னை யாரும் ஓரம் கட்டிதான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலதான். எஸ்பிபி பாடிருப்பாங்க, வாலி வரிகள் வித்யாசகரி அவர்கள் இசை அமைச்சிருக்காங்க. ஆமா, 80க்கு மேலதான். ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு நிறைய க்ளோ சொல்லிட்டேன், எப்படியாச்சும் டக்குன்னு ஆன்சரை சொல்வீங்கன்னு பார்த்தா. இது பிரபலமான வரி கூட, இந்த வரிகளை கேட்டாலே நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு
2: நினைச்சேனே.
0: பூ பந்தை யாரும் நீரில் பொத்தி தான் வச்சாலும் பந்து வரும் தம்பி மேலதான், அட உன்னை யாரும் ஓலம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலதான்.
1: ஒரு அதிரடி பாடல் மாதிரி இருக்கும்.
0: நிறைய க்ளூ கொடுத்துட்டாங்க பாருங்க, உங்க டைம் முடிய போது. சீக்கிரம் சீக்கிரம்.
1: இப்போ 2000 கிட்ட வந்தது பேய்படம் மாதிரி. ரஜினி சார்,
0: ரஜினி அவர்கள் நடித்த அந்த த்ரில்லிங் ஆன படம் எதுன்னு தெரியாத ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. பாருங்க உங்களுக்கு அந்த டைலாக். டைம் முடிஞ்சது, நீங்களும் சரியா சொல்லிட்டீங்க, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. நேர்கள்லாம் கஷ்டப்பட்டு லைனை பிடிச்சி வராங்க அப்படிங்கிறதுனால நிறைய க்ளூ கொடுத்து அவங்களும் வின் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு. இன்னும் தொடர்ந்து பேச நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள், 0462-2256-1132 அல்லது 0462-2256-1133 என்ற எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பினர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, லவ் டுடே திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டுகிட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி 29 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதுகை தும்பி நம்ம நிகழ்ச்சியை பேச போறாரு தன்மனேயர். வணக்கம்.
2: வணக்கம்
3: வீரர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் மாலை வணக்கம். எந்தெந்த அன்பானையர் குதிரை அம்பலவாணன்
1: ஆச்சரியமா இருக்கு.
3: கல்யாண
1: வீட்டுக்கு போயிருப்பாங்க, பிஸியா இருக்காங்க.

0: நீங்க கேக்குறீங்களா நாங்க கேட்கவா?
1: நீ கேளுங்க முதல்ல, அப்புறம் நான் பேர கேட்கேன்.
0: நீங்க அப்புறம் கேக்குறீங்களா? சரி, நாப்பிரல் வாக்கியம்.
1: நாப்பிரல் வாக்கியமா? சரி சொல்லுங்க, முயற்சி பண்ணுவேன்.
0: சுற்றி சுற்றி வந்த சுட்டி சிறுவன் சுட சுட சுட்ட சோளத்தை சாப்பிட்டான். அவ்வளவுதான்.
1: அப்படியா? ஆமா, அதாவது சுட்டி சுட்டி வந்த சுட்ட சிறுவனா?
0: சுட்டி சிறுவன்,
1: சுட்டி சிறுவன்.
0: ஆமா, சுட சுட சுட்ட சோளத்தை சாப்பிட்டான். நீங்க பேசுகளை பேச்சு வழக்கிலேயே அப்படியே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஜாங்கிரி சாப்பிடுற மாதிரின்னு சொல்றீங்களா? சரி, நீங்க கேளுங்க. நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்க கேக்கலாம்.
2: இப்போ நீங்க கேக்கலாம்.
1: சரி, இப்போ எனக்கு பிடிச்ச கலர் நீலம்.
0: சரி,
1: நீலம் ஆரம்பிக்கிறோம். பாட்டு அஞ்சு பாட்டு படிங்க பாப்போம்.
0: நீல நீரம்
1: ஆரம்பிக்கிறோம்.
0: நீல நீரம்.
2: ஆமா,
0: நீருக்கும்
1: பாட்டு.
2: நீல நீரம்
0: நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, ஊதா ஊதா ஊதா பூ. அது ஊதா நீலக்குயிலே, நீலக்குயிலே. நாளை சொல்லிட்டனே, முடிஞ்சதா? அவ்வளவுதானா? அஞ்சு கேட்டீங்களா? நீல நயனங்களில்
2: நீலநயனங்களில்
0: பாட்டு அந்த எம்ஜிஆர் பாட்டு அவர்கள் பாடுல. ஆமா, எங்களுக்கே இப்ப அஞ்சு வந்துருச்சே, நீங்க எப்படி மூணு சொல்றீங்களே?
1: நீ நாலுதான் நினைக்கேன். நீல நிறம்,
0: அதுதான் நான் மொத பாட்டா படிச்சேன். அதுதான் மொத பாட்டா படிச்சது.
1: அந்த
0: ஒரு பாட்டை விட்டுட்டு விட்டு போச்சு. சரி, நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க, நாங்க நாலு சொல்லிருக்கோம்.
1: நீலவண்ண கண்ணா வாடான்னு பாட்டு,
0: அதான். அதாவது நாங்க நாலு சொல்லிருக்கோம், நீங்க அஞ்சு சொல்லி நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. இரண்டு மதிப்பெண்களையும் நீங்க இன்னைக்கு வின் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க நிகழ்ச்சியில.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி, நன்றி. ரொம்ப அருமையா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டீங்க.
1: உங்களுக்கு நீளமான பாடு வாங்கிய கொடுக்கல.
0: நன்றி, நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
3: சங்கரன்கோயில இருந்து வேம்படி முத்து.
2: சங்கரன்கோயில இருந்து வேம்படி முத்து.
3: ஹலோ,
2: கேக்குது சார், கேக்குது.
3: சங்கரங்கோயில இருந்து வேம்படி முத்து.
0: சரி,
2: நீங்க கேள்வி கேக்குறீங்களா, நாங்க கேக்கட்டுமா?
3: ஆ, நீங்க கேளுங்க.
2: சரி, டிசம்பர் பூக்கள் அப்படினு ஒரு படம் வந்துச்சு இல்ல? டிசம்பர் பூக்கள்.
3: சரியா கேக்கல.
0: டிசம்பர் பூக்கள்.
3: டிசம்பர் பூக்கள்.
2: அது யார் நடிச்சது?
3: டிசம்பர் பூக்கள் படமா?
0: ஆமா, அந்த திரைப்படத்துல நடிச்ச நடிகர்கள் யார் அப்படினு கேக்குறாங்க.
3: சுதாகரா?
2: இல்ல.
3: சுதாகர் நினைக்கிறேன்.
2: இல்ல. நல்ல யோசிச்சு பாருங்க, நல்ல யோசிச்சு பாருங்க.
0: க்ளூ வேணா கொடுங்க.
3: ஆ, க்ளூ கொடுங்க.
2: க்ளூ வந்து அப்பா அவர் ஒரு பெரிய ஹீரோ. இந்த ரஜினி கமல் இருக்கார்ல, அவருக்கு ஈக்குவலா அவரும் ஒரு பெரிய ஹீரோ.
3: ரஜினி கமல் கூட நடிச்சார். சிவகுமார்.
2: சிவகுமார் இல்ல. இது 80ஸ்ல. 80ஸ்ல இருந்து 90ஸ் வரைக்கும் நடிச்சிருக்காரு.
0: சரி, அதுல உள்ள பாடல் சொல்லுங்க.
2: ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் அவருக்கு வாய்ஸ் கொடுப்பாரு. அந்த
0: அதுல உள்ள பாடல் வந்து ஒரு பாட்டை பாடி காமிங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க
2: நினைக்கிறேன். அதுதான் இதுவோ. எது அது? இந்த நிலவு.
3: அதுதான் இதுவோ.
0: பாருங்க, உங்களுக்காக பாடலாவே பாடிட்டாங்க. இப்போ அந்த பாட்டை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
2: இப்படி அவருக்கு பேர்ல கூட ஒரு இசை கருவி ஒன்று வரும், அது இருந்தா தான் நம்ம பாட முடியும்.
3: கண்டுபிடிக்க முடியல,
2: பேச முடியும்.
0: சரி, நீங்களே பதில சொல்லிருங்க, டைம் முடிஞ்சிருச்சு.
2: மைக் மோகன்.
0: மோகன் அவர்கள் நடித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
3: சரி,
0: ஆமா,
2: மோகன் நடிச்சது.
0: நீங்க இப்ப கேக்கலாம்.
3: பேசுறது எனக்கு கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேங்க, நீங்க பேசுறது நல்லா கேக்குது.
0: அப்படியா?
3: ஆமா,
0: மோகன் அவர்கள் நடித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க

0: என்ன கேள்வி கேட்க போறீங்களோ கேளுங்க.
1: நான் ஒரு அஞ்சு எழுத்துல ஒரு வார்த்தை, அது கடைசி அந்த ஒரு எழுத்து நம்ம உடல்ல உள்ள ஒரு உறுப்பு.
0: சரி,
1: அந்த ஒரு எழுத்து மட்டும், அந்த ஃபர்ஸ்ட் வருது நாலு எழுத்து, ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட். ஆமா, இங்கிலீஷ்லயும் சொல்லி தமிழ்லயும் சொல்லிடுறேன், இனிப்பான ஒரு நம்ம சாப்பிடுற பொருள்.
2: இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு.
1: உங்களுக்காக
0: எவ்வளவு உற்சாகப்படுத்தினோம், நீங்க வந்து
2: குளுவே தெரியல.
1: பூக்கள் படமே நான் பார்க்கல. நான் உங்ககிட்ட தாயம் உருட்டும் போது பேசினது
2: கண்டிப்பா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் உங்களுக்கு அவருக்கு மைக் மோகன் அப்படிங்கிறதுனால அவர் பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு பொருள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவருக்கு பேருக்கு முன்னால் அவர்லாம் சொன்னதுல நீங்க ஒண்ணுமே எங்களுக்கு குளு கொடுக்கவே இல்லை.
0: சரி பரவாயில்ல, நீங்களே பதில சொல்லிருங்க. ஆமா, டைம் முடிஞ்சிருச்சு,
2: சொல்லிருங்க. டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு.
1: கரும்புகை.
0: கரும்புகை. ஓ, கரும்பு கரும்புன்னு வருது முன்னாடி, கை பின்னாடி வருது கைன்னு தெரிஞ்சது. ஆனால் முன்னாடி வர அந்த ஸ்வீட் என்னன்னு ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு. நன்றி, ரொம்ப அழகாக அருமையாக கலந்துக்கிட்டீங்க, வித்தியாசமாக கேட்டிருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, இரண்டு மதிப்பெண்களையும் நன்றி.
2: நன்றி சார. நன்றி.
0: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பனையர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, மன்மதன் அன்பு. திரும்ப திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: கேமரா ரோலிங், மியூசிக்.

0: 4:40 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்போதைக்கு தும்பி நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனேயர். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மீனாட்சிபுரத்துல இருந்து யாழினி பேசுறேன்.
0: யாழினி பேசுறீங்களா? சரி, கேளுங்க.
2: நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? புரியலமா?
1: ஹலோ,
0: சொல்லுங்க.
1: ஹலோ, நீங்க கேள்வி கேளுங்க.
0: நாங்க கேக்கவா?
2: ஒரு பாட்டு சொல்றது, என்ன பாடம் சொல்வீங்களா?
1: சரி.
2: கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா, நீதானே வானிலா என்னோடு வானிலா. இது என்ன படம்? எளிதான ஒரு கேள்வி.
1: எனக்கு தெரியாது.
2: கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
0: ஆமா,
2: நாங்கள் காத்திருக்கிறோம்.
1: எனக்கு பழைய பாட்டுலாம் தெரியாது.
2: இது பழைய பாட்டுலாம் கிடையாது,
0: ரொம்ப பழைய பாட்டு கிடையாது.
2: இங்கிலீஷ்ல வந்ததுதான்.
1: எப்போதும் பூச்சி என்ன பூச்சி?
0: கரெக்டா? நீங்க ஒரு மதிப்பெண்கள், நான் ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்கேன். நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில
1: கலந்துகிட்டீங்க.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
0: நீங்க பேசுறது கிளியரா இல்லையே. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சரி சொல்லுங்க. நாங்க தான் கேட்கணுமா?
2: சரி, இது ஒரு பாடல் தான், சரியா? கேளடி கண்மணி பாடகன் சங்கதி. இது என்ன படம்? இதை விட உங்களுக்கு எளிதான குழுவே கிடையாது. இந்த படம், இந்த படம் ரொம்ப ஈஸியான படம்.
0: என்ன?
2: இல்ல இல்ல இல்ல, இது வந்து ரகுமான்
0: அவர்கள் நடிச்சிருப்பாங்க.
3: விஜயகாந்த்
0: அவர்களும் பானுப்ரியா அவர்களுமா? நடிச்சிருப்பாங்களே
2: விஜயகாந்த் பானுப்ரியாவா?
0: சத்ரியன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை.
2: ராஜதுறையில் நடிச்சிருப்பாங்க. ராஜதுறை, அப்புறம் காவிய தலைவன் ஒண்ணு, பரதன்ல நடிச்சிருக்காங்க.
0: நான் சொன்னோம்ல மூணு, அஞ்சு சொல்லியாச்சே. நான் இப்போ சொன்னல, சத்ரியன், கேப்டன் பிரபாகரன்.
3: கேப்டன் பிரபாகரன்
0: கிடையாதோ?
2: அதான், பரதன், ராஜதுரை, காவிய தலைவன், சத்ரியன், நாளாச்சு, அப்புறம் சிறையில் பூத்த சின்னமலர்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல நடிச்சிருக்காங்க.

0: சரி
1: இதெல்லாம் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
0: நீங்களும் மீன் பண்ணியிருக்கீங்க, நாங்களும் மீன் பண்ணியிருக்கோம். நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக வந்து கலந்துட்டீங்க. நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: அடுத்ததாக பேச போகிற அன்பனே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சக்கரை கட்டி திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாலு மணி 50 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க இந்த ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் பண்பலை 102.6. இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி.
2: நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க
2: சொல்லுங்க?
1: சிவா கேட்டிஸ் நகர்ல இருந்து பேசுறீங்க இல்லையா? சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா?
3: நான் கேக்கட்டா?
2: கேளுங்க.
3: ஒரு பெயரை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு மூணு க்ளூ தரேன்.
2: நடிகரா இல்ல எது சம்பந்தமா?
3: இல்ல இல்ல, பேர் ஒரு ஆளுடைய பெயர்.
2: ஒரு ஆளுடைய பெயரா? சரி.
3: மேடம், முதல் க்ளூ வந்து நம்பர் 6.
2: சரி.
3: ரெண்டாவது வந்து பேஸ் முகம்.
2: ஆறு முகமா?
3: கேளுங்க. அடுத்தது வந்து 96. அடுத்த க்ளூ
2: 96 ஆ?
1: 96.
3: அவ்வளவுதான்.
2: இதோ பேர் சொல்லணுமா?
1: 6 முகம் 96.
2: நீங்க கேக்குறீங்களா நான் கேக்குவா? யாரும் பேசலாம் முதலில். யார் வேணா கேக்கலாம்.
1: நாங்க கேக்கட்டுமா?
4: ஹலோ,
1: நாங்க கேக்கட்டுமா? ஃபர்ஸ்ட் நாங்க உங்களுக்கு கேக்குறோம்.
4: சொல்லுங்க பாப்போம். ஈஸியா கேளுங்க.
1: ஒரு பாட்டு எஸ்பிபி வந்து மூச்சு விடாம பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடிருப்பாரு அந்த படத்துல. அதாவது
2: அது என்ன பாட்டுன்னு கேட்க போறீங்களா?
1: அது என்ன பாட்டு அப்படிங்கறது இல்ல, அது என்ன படம்.
4: சிவகுமார் நடிச்ச இந்த படம் மூச்சு விடாம படிச்சிருப்பாங்க.
1: நீங்களே க்ளூ சொல்லிட்டீங்க. கடற்கரையில ராதிகா கூட பாடிட்டு. ஆமா, நீங்களே எல்லாம் சொல்லியாச்சு. அது பாட்டு மட்டும் தொண்ணூறு சதவீதம் கடலோர கவிதை கிடையாது. அது கிடையாதுன்னு நீங்களும் சொல்லிக்கிறீங்க. கேள்வியும் நானே பதில். கடலோர கவிதையா? இல்ல இல்ல, அது சிவகுமார் நடிச்சது. தான் ஆனா அந்த ராகத்தை வேணா பாடி காட்டணுமா? அப்படியாவது நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? பாப்போமா.
4: படிங்க பாப்போம்.
2: இப்போ வரலையா?
4: நிக்குது,
2: வெளியே வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா?

0: அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க உங்களை சொல்ல வைக்கிறதுக்கு.
1: ஆமா,
0: மண்ணில் நின்ற காதலன்.
2: எனக்கு
1: இந்த பாட்டெல்லாம் அதிகமா தெரியாது, அதனால
0: நம்ம திரைப்படத்தோட பெயரையும் சொல்லிருங்க.
1: எனக்கு தெரிஞ்சு
2: இது வந்து கேளடி கண்மணி படத்துல இடம்பெற்ற பாடல்.
1: ஆமா,
0: சரி நீங்க கேளுங்க. எங்களுக்கு
2: இப்ப நீங்க எங்களுக்கு கேளுங்க.
1: நாங்க என்னத்தை சொல்ல, இந்த எறும்பு போது எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு இதை சொல்லுங்களேன்.
0: எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம்? யானை பெருசா இருக்கு, எறும்பு சின்னதா இருக்கு.
1: எறும்பு சின்னதா இருக்கு.
0: ஆமா,
1: ஒரு எறும்பு கடிக்க முடியுமா?
0: முதல்ல ஏறவே முடியாது, இது இங்க கடிக்கிறதுக்கு. அதான் அவங்க
1: எறும்புக்கு யானை,
0: ராமச்சந்திரன் அவர்கள் அதை வந்து கரெக்டா சொன்னாங்களே. அதிக மதிப்பெண்கள் நேர்கள் தான் பெற்றிருக்காங்க, வித்தியாசமான கேள்விகளோட வந்திருந்தாங்க.
2: அவங்களும் நல்ல வித்தியாசமான கேள்விகள், நல்ல நம்ம க்ளூ கொடுத்தோம், அதே நல்லா கேட்ச் பிடிச்சிட்டாங்க.
0: கேட்ச் பிடிச்சி அவங்க வந்து டக் டக்குன்னு பதில் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ள உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருந்தது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
2: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் வே. ராமச்சந்திரன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தமிழக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களோட குரலை கேட்க விரும்பலாம். கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்று எங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற முதல் அன்பு குழந்தை யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம்.
2: வணக்கம்.
1: பாருங்க, உங்களுடைய விவரத்தை கேட்கறதுக்குள்ளேயுமே எல்லாம் வந்து படபடன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. எங்கேருந்து பேசுறீங்கன்னு கேட்கறதுக்குள்ள ரொம்ப அழகாக சொன்னீங்க, தாட்ஸ் ஆஃப் தி டே. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
2: தேங்க்யூ.
1: வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
3: திருச்செந்தூர்லேருந்து சாய் பிரவீன் பேசுகிறேன்.
1: சாய் பிரவீன் பேசுறீங்களா? சொல்லுங்க.
3: நானே
1: சிந்துவெளி மக்கள்
3: ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர்?
1: ஆடை தயாரிக்கவா?
3: ஆமா.

0: ஆடை தயாரிக்க பருத்தி. வேற அவ்வளவுதானா?
1: ஒன்னு இருக்கே,
0: ம்,
1: சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் பற்றி தெரியாது?
0: எந்த
1: சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் பற்றி தெரியாது?
0: எந்த உலகமா?
1: உலோகம்.
0: உலோகமா?
1: ஆமா.
0: காப்பரா?
1: தவறு.
0: சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க.
1: இரும்பு.
0: இரும்பா? சரி, சூப்பரா நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஜமான் திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மணி 10 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? யாரு பேசுறீங்க? உங்க பேர்
1: என்ன?
0: மௌனிகாவா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு படிக்க போறீங்க? படிங்க கேக்கலாம்.

சூப்பர், ரொம்ப அழகா படிச்சீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாமா? உங்களை ரொம்ப அழகா சொல்ல வச்சிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? யாரு பேசுறீங்க? இந்துமதி பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க இந்துமதி? பாடுங்க கேக்கலாம். அப்படியே உங்க மழலை குரல்ல கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். சரி, உங்களுக்கு ஒண்ணு போதுமா? உங்களுக்கு ஒண்ணு போதுமா? போதும் போதும். அம்மாவுக்கு மூணு தான் கொடுப்பீங்களா? அப்பாவுக்கு மட்டும் நாலு கொடுப்பீங்களோ? ஏன், அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? அம்மாவை? அப்ப அம்மாவுக்கு நாலு கொடுங்க, சரியா? ரொம்ப அழகா படிச்சீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு குழந்தை யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிவி எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 18 நிமிடத்தில் நீங்கள் நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அருமை மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அன்பு குழந்தை, வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: தச்சநல்லூர்லேருந்து
0: யார் பேசுறீங்க?
1: மாதவராஜ்.
0: மாதவராஜ் பேசுறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: ஸ்லோகம்.
0: ஸ்லோகமா? சொல்லுங்க. சொல்லி முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதானா? ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? என்னாச்சு பேசுங்க.
2: போஸ் நகரில இருந்து வசந்தி பேசுறேன்.
0: வசந்த், என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
2: பாட்டு
0: பாட போறீங்களா? பாடுங்க, கேக்கலாம்.
2: காமராஜர் பாடல்.
0: பாடுங்க.
2: நம் நாட்டில் தங்கமே ஏழைகளில் சொன்ன பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்த படிக்க வச்ச தேவனே நன்றி.
0: அவ்வளவுதானா?
2: ஆமா,
0: நன்றி. குழந்தைங்கள்லாம் ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பாடல்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நடிகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.

0: மற்றும் நீ.
1: ஐந்து மணி 25 நிமிடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில் பேச போற தன்பி குழந்தை, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சிபாவா? ஆ சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? என்னாச்சு, பாட்டு படிக்க போறீங்களா? படிங்க கேக்கலாம். பாடுங்க. ரொம்ப அழகா படிச்சீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ, வணக்கம். அடுத்ததா பேச போற அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நந்தினி திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 6:32 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும மொழிகள். நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: சொல்ல போறீங்க அஸ்வின் நிகழ்ச்சியில?
1: கேளுங்க. ஒரு லாரி 60 நிமிஷத்துல ஒரு இடத்துக்கு போகுது, ஒரு பஸ் 1 மணி நேரத்துல ஒரு இடத்துக்கு போகுது.
0: லாரி 60 நிமிஷம் ரெண்டும் ஒண்ணு தானே? 1 மணி நேரத்துக்கும் 60 நிமிஷத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: கரெக்ட்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: சரி, ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, பேர்
3: என்ன?
0: வனிதா பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? கேளுங்க.
3: கண்களால் பார்க்க முடியும், கைகளால் பிடிக்க முடியாது, அது என்ன?
0: கண்களால் பார்க்க முடியும், கைகளால் பிடிக்க முடியாது. காற்று. என்னாச்சு, கரெக்டா இல்லையா? காற்று. ஒளி. ஒளி, நிழல். ஓ சரி, அவ்வளவுதானா? சீக்கிரம் கேளுங்க.
3: என்ன
0: பார்த்து சென்றால் பார்ப்பேன், சிரிக்க சொன்னால் சிரிப்பேன். கண்ணாடி. முகம் பார்க்கும் கண்ணாடி, கரெக்டா? நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அபிநயா பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: எலந்தப்பட்டில இருந்து.
0: சரி, சொல்லுங்க, என்ன கே சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: மனப்பாட பாடு.
0: பாடுங்க, கேக்கலாம்.
1: அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றோதாரையும் நிகழாது. கொல்லா விரலம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாகும். எல்லா மனிதரும் இன்பவே, என்றும் மிசுந்திடம் அன்பரமே. நாமக்கல் வே ராமலிங்கனார்.
0: சூப்பர், ரொம்ப அழகா படிச்சீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டே இருக்கு. KJS தாஸ் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: 40 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை அரும்பு மொழிகள் நம்ம நிகழ்ச்சி பேச போகிற அடுத்த அன்பு குழந்தை வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க? யார் இங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க. மதி பேசுறீங்களா? உங்க வாய்ஸே ரொம்ப அழகா இருக்கு கேக்குறதுக்கு. பேசுறதே பாடுறது மாதிரி இருக்கு. பாட்டு பாடுங்க பாடுங்க.
1: ஜனவரி பிப்ரவரி சொல்ல
2: போறேன்னு சொல்லு
0: சொல்லுங்க கேக்குறோம். சரி ஜூலை என்னாச்சு
2: அவ்வளவுதானா?
0: கிறிஸ்மஸா?
2: டிசம்பர்.
0: டிசம்பரா? நவம்பர் சொல்லிட்டீங்களா?
2: சொல்லிட்டோம்.
0: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது நீங்க சொல்றத கேக்கும் போது. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து?
3: திருநெல்வேலி மாவட்டம் மடத்துப்பட்டியில இருந்து மஸ்திகா.
0: மஸ்திகாவா? உங்க பேரே வித்தியாசமா இருக்கு, என்ன சொல்ல போறீங்க?
3: விடுகதை
0: கேளுங்க.
3: கடலுக்கு நடுவுல செவர் கட்டினா என்ன ஆகும்?
0: கடலுக்கு நடுவுல எப்படி செவர் கட்ட முடியும்? முத நீங்களே சொல்லிருங்க.
3: செலவாகும்.
0: அவ்வளவுதானா?
3: இன்னொன்னு இருக்கு.
0: கேளுங்க.
3: முட்டை இடாத கோழி என்ன கோழி?
0: சேவலா?
3: இல்ல.
0: விராட் கோழி. விராட் கோழியா? பாருங்களே. சரி அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: தேங்க்யூ.
0: குழந்தைங்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அசத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு குழந்தை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: 48 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு குழந்தை, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: உங்க பேர் என்ன சொல்லுங்க?
1: ஹலோ
0: சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: ஹலோ,
0: எனக்கு கேக்குதுமா, உங்க பேர் என்ன?
1: என் பேர் அகிலன்.
0: அகிலன், என்ன சொல்ல போறீங்க?
1: ஓடி விளையாடு பாப்பா.
0: சொல்லுங்க.
1: தப்பா சொல்லிட்டேன், ஆலமரத்துல விளையாடு சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம்

0: நாடிக்கிட்டு ஏழு ஏழோ பாடிக்கிட்டு ஒன்றானதான் சேர்ந்துருவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவை மொழி அழிந்துருவோம். எங்க பாப்பாட்ட குடிக்க
1: பாப்பா என்ன சொல்ல போறாங்க? வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: ராவணங்கபடியில இருந்து ஈஸ்டிகா பேசுறேன்.
1: ம், சொல்லுங்க.
2: விடுவாங்க பாரே.
1: ம், சொல்லுங்க, கேளுங்க.
2: 6 5 எத்தனை?
1: 6 5
2: கரெக்ட்.
1: அவ்வளவுதானா?
2: சிங்கம்டியா பண்ணு என்ன பண்ணு?
1: ஆ,
2: சிங்கம்டியா பண்ணு என்ன பண்ணு?
1: ஸ்டீஃபனா? இல்லையா?

0: திங்க முடியாத பன். சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க. ரிப்பனா? பாருங்களே, மறந்துட்டனே. சரி, சூப்பர். நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அருமையா வந்து கலந்துகிட்டீங்க. நன்றி.
1: Thank you.
0: நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து சொல்லுங்க, யார் பேசுறீங்க, என்னாச்சு, யாரு? யாரு பேசுறீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க, கேக்கலாம். ரொம்ப அழகா பாடுனீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இன்னைக்கு நம்ம அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில குழந்தைங்கலாம் சூப்பரா பாடிட்டு இருக்கிறாங்க, அசத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். முத்துக்காலை திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

5:54 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அரும்பு மொழிகள். இன்றைக்கி நம்ம அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் குட்டீஸ்லாம் ரொம்ப அழகாக அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அஸ்தினாங்கன்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்பு குழந்தைகளுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் காட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன

உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக அரசு கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்கள் எல்லாருக்கும் ஹலோ சொல்கிறது நான் உங்கள் கப்பில் தே.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. காற்று வீசாத இடத்தில் இருக்கும் விளக்கின் சுடர் அசையாமல் நேராக எரிவதைப் போல மனதை அடக்கிய யோகியின் மனம் ஆத்ம தியானத்தில் எப்போதும் அசையாமல் ஸ்திரமாக இருக்கும்.

காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம். பாவமெனும் மத யானை தனை பாய்ந்து அழிப்பதிலே சிங்கம், மலைநாக பகை அசுரர் வாழ்வை அழித்து முடி

காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் ஜோதிமயம் நிர்குணத்தின் நாயகம்.

கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம். வியாசமுனி விரித்துரைத்த விஸ்வநாதாஷ்டகத்தை நாளும் பாசமுற பகர்வார்க்கு சுகம் கல்வி

நேரமாறு மணி 12 நிமிடம். பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் உருக்கமான மனதாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.

கருத்துச்சுவையோடு இசை மனம் கமழும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், ஏனெனில் நிச்சயமாக வாக்குறுதியை பற்றி மறுமையில் கேட்கப்படும்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனிதர்களிடம் அழகிய நன்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்படி நாளும் ஒரு தகவல் நன்மை தரும் மகவல் என உள்ளூர் செய்திகளை சுமந்து உங்கள் உள்ளம் கவரும் பாடல்களோடு வளம் வர காத்திருக்கும் இது FM Rainbow 102.6 இன் சேவை செய்திகள்.

தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். நேரம் 6:37 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. சேவை செய்திகள். மும்பையில் இருக்கக்கூடிய இந்திய ஹஜ் குழுவானது 11/8/2026 ஒரு சர்க்குலர் நம்பர் 7 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் H2027 புனித பயணம் இருக்கு இல்லையா, அது மேற்கொள்ளவிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்றுவதற்கு மாநில ஹஜ் ஆய்வாளர்களை தற்காலிகமாக சவுதி அரேபியா அனுப்ப ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்காலிகமான இந்த பணிக்காலம் வந்து எப்போ அப்படின்னா 3/4/2027 இருந்து 25/6/2027 வரைக்கும், ஒரு 2 மாத காலம்தான். இதில் வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை இராணுவ படைகளை பணியாற்றக்கூடிய தகுதி வாய்ந்த அலுவலர்கள், அதுக்கப்புறமா தன்னாட்சி அமைப்புகள் அல்லது மத்திய மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய பொது நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில ஹஜ் ஆய்வாளர்கள் வந்து சவுதி அரேபியாவில் பணிபுரியக்கூடிய அந்த காலம் பணிக்காலமாகவே வந்து கருதப்படும் அப்படின் இருக்காங்க. இந்த பணிக்கான நிகர்நிலை மூலம், அதாவது ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதி வாய்ந்த நியமன முறை இது எல்லாமே மும்பை இந்திய ஹஜ் குழுவின் மூலமாக செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, www.hajcommittee.gov.in அப்படின்ற இந்த இணையதளம் மூலமாக நம்ம போய் நியமன முறை, என்னென்ன தகுதி, எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, www.hajcommittee.gov.in. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 27/8/2026 அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: பேச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனம் இருக்கு இல்லையா, அது பாரத் நெட் திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் உயர்தர இணைய சேவைகளை வழங்கக்கூடிய நோக்கத்தில் மாவட்ட அளவிலான தொழில் பங்கீட்டாளர்களை தேர்வு செய்யும் பணி வந்து தொடங்கியிருக்கிறாங்க. மாநிலத்தில் பாரத் நெட் பணிகள் சுமார் 95% வரை நிறைவடைந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய 37 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 2 தொழில் பங்கீட்டாளர்களை தேர்வு பண்ணி தடையில்லாத இணைய சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு மாவட்டமும் வருவாய் உட்கோட்டம் அடிப்படையில் 2 முதல் 6 வட்டாரங்களாக கொண்ட துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தொழில் பங்கீட்டாளர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்களாம். விண்ணப்பதாரர்கள் அதிகபட்சமாக 2 மாவட்டங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்கள் இல்லைன்னா நிறுவனத்தினுடைய வணிக செயல்பாட்டு பகுதி அமைந்துள்ள மாவட்டம் மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரரினுடைய முகவரி அமைந்துள்ள மாவட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு செய்யப்படக்கூடிய தொழில் பங்கீட்டாளர்களினுடைய முக்கிய பொறுப்புகளில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், அதுக்கப்புறமா ஆப்டிக்கல் நெட்ஒர்க் டெர்மினல் பராமரிப்பு, தடையில்லாத இணைய சேவை வழங்குதல், ஓஎஃப்சி பராமரிப்பு பணிகள், சேவை தடைகளை காலதாமதமின்றி சரிபார்த்தல், சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் விதிமுறைகளை பின்பற்றுதல், அதுக்கப்புறமா சேவை கிடைப்பு தரத்தை பராமரித்தல், இது எல்லாமே அடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப பதிவு நடைமுறை வந்து டான்ஃபினெட் இணையதள போர்ட்டலில் www.tanfinet.tn.gov.in இதன் மூலமாக வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.tanfinet.tn.gov.in இது மூலமாக நடைபெறும். விண்ணப்பதாரர்கள் வந்து அறிவிப்பு மற்றும் தொடர்புடைய ஆவணங்களை பதிவிறக்கம் செஞ்சு தேவையான ஆவணங்களை அப்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாங்கள் செயல்பட விரும்பக்கூடிய அந்த சப்டிவிஷன் இருக்குல்லையா, அதையும் வந்து தேர்வு செய்யணும். ஒவ்வொரு துணை பிரிவுக்கும் வந்து 25,000 ரூபாய் திரும்ப பெறக்கூடிய வட்டி இல்லாத விண்ணப்ப பாதுகாப்பு வாய்ப்பு தொகை வந்து செலுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு செய்யப்படக்கூடிய பங்கீட்டாளர்கள் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 2 லட்சம் பாதுகாப்பு வாய்ப்பு தொகை செலுத்தியதுக்கு அப்புறமா டான்ஃபினெட் தலைமை இலக்கத்தில் வந்து பணியாணை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வதற்கான அறிவிப்பு 12/8/2026 முதல் டான்ஃபினெட் இணையதளத்தில் மறுபடி திறக்கப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி, அதுக்கப்புறமா திருச்செந்தூர் கோட்டத்தில் விண்ணப்பம் செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விசாரணைக்கு மேலும் விவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 044-24-96-55-95 அப்படின்ற இந்த உதவி மையனை வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உதவி மையன் மீண்டும் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 044-24-96-55-95 அப்படின்ற இந்த உதவி மையத்தை அழைக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மேகா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியில் மல்பரி சாகுபடி முறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை இளநிலை ஆய்வாளர் ஆர் டயானா அவர்கள். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிரிட உகந்த நெல் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும் நேர்முகம் பங்கேற்பவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி திருவேங்கடம் அவர்கள். 8:05 இளம் காற்று, 9 மணிக்கு தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதீபா அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழிலாலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.

7:15 இருக்கு தமிழே அமுதே. உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். காலைமணி 8:02 இருக்கு வழக்கென்று வந்தால். உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 இருக்கு வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலைமணி 9:02 இருக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில், தெரியாத விஷயங்களை தெரியாது என ஒத்துக்கொள்வது அவமானமா இல்லை அறிவின் தொடக்கமா? காலைமணி 10:02 இருக்கு பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2026 வானொலி தொகுப்பு. 10:17 மனம் விரும்புதே. 11:02 மணி திரு நாடு நிகழ்ச்சியில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி பற்றிய தகவல்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் நினைவில் இன்றும் நிற்கும் உங்களின் முதல் வெற்றி அனுபவம் என்ன? 1 நலம் தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 நலம் தானாவில் பித்தத்தை குறைக்கும் இயற்கை உணவுப் பொருட்கள். பிற்பகல் 2:00 அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 8:05 குக்கு. 9:00 இடைவிடா இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன் சிந்து பூந்தரை முருகன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை,
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 என்ஆர்சி ராசாவே திரைப்படத்தில் தான் பாடல் நம்ம கேட்டு முடித்தோம். செம வைபான பாடல் இல்லையா? கெஸ் காலம் கெட்டு போச்சு சாமி, கலிகாலம் ஆச்சு அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லிட்டு இருந்துச்சு. என்னடன்னு பார்த்தா எல்லோரும் இப்போ பசங்களும் கூட காதில் வந்து இந்த கடுக்கன் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்களா, கம்மல் போட ஆரம்பிச்சிட்டாங்கயா இப்போ ஆம்பளை பயிலு அப்படின்னு. அதாவது முன்னாடிலாம் நமக்கு ஆண்கள்லாம் வந்து காதுகளில் அணிகலன்கள், கழுத்தில் செயின்லாம் வந்து போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. கால மாற்றங்கள் ஏற்பட தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து அவங்க வந்து அதை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஷன் அப்படின்றது வந்து எப்போவுமே ஒரு சர்க்கிள் தான். இன்னைக்கு ஃபேஷனாக இருக்கிறது நாளைக்கு ஃபேட் ஆகும், அதுவே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்து மறுபடியும் அது வந்து ஃபேஷனாக வந்து மாறி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த பெல் பாட்டம் பேண்ட்டெல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது இந்த குறிப்பாக இந்த காது குத்துறதை பற்றி இந்த ஆட்சி பேசினதால எதுக்கு இந்த ஆட்சி இப்படி பேசிச்சு அப்படின்னு இந்த காது குத்துறது மூக்குக்கிறது இதை பற்றிலாம் நான் படிக்கும்போது அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். நம்முடைய முன்னோர்கள் எதுவுமே வந்து காரண காரியங்கள் இல்லாமல் வந்து நமக்கு வைக்கலை. அதாவது காது மற்றும் மூக்கு குத்துறது மூலமாக அது வந்து வெறும் அழகு சார்ந்த விஷயம் இல்லைன்னா மதச்சடங்கு சார்ந்த விஷயம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இதனுடைய பின்னணியில் அக்கு பிரஷர், அதுக்கப்புறமா ஆயுர்வேத மருத்துவ அறிவியலும் வந்து இருக்குது தான். உடலியல் சார்ந்த நன்மை நிறைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் உடலில் குறிப்பிட்ட ஒரு நரம்பு புள்ளிகளை தூண்டுறது மூலமாக ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் அப்படின்ற அக்குப்பஞ்சர் தத்துவத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த வழக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. நான் படித்த விஷயங்களெல்லாம் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கு நம்ம காது அதுக்கப்புறமா மூக்கு குத்துறோம் இல்லையா, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் பின்னணி என்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கும்மி பாட்டு திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.6. இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சா பிள்ளைக்கு, அப்போ மொட்டை போட்டு காது குத்தலையா அப்படின்னு கிராமங்களில் கேட்பாங்க இல்லையா. சின்ன வயசு அது என்ன, ஒரு வயசு ஆனோட நம்ம மொட்டை போட்டு காது குத்தணுமா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கப்போ, இந்த மூளை வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. நம்ம காது மடலினுடைய மையப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே மூளையினுடைய இடது பக்கம், அதுக்கப்புறமா வலது அரைக்கோளங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய நரம்புகள் வந்து அங்கே இருக்குது. சின்ன வயசுலேயே நம்ம காது குத்துறதால இந்த நரம்புகள் வந்து தூண்டப்பட்டு மூளை வளர்ச்சி, அதுக்கப்புறமா நினைவாற்றல் வந்து அதிகரிக்குமா. அது மட்டுமா அப்படின்னா கிடையாது, பார்வை திறனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்குப்ரெஷர் மருத்துவமுறை இருக்கு இல்லையா, அதன்படி காது மடலினுடைய மையப்புள்ளியில் கண்களினுடைய பார்வை திறனுக்கான நரம்புகள் வந்து முடிவடையதான். ஸோ இந்த பகுதியில் நாம் துளையிடும் போது கண் பார்வையை தீர்க்கமாக வைத்திருக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணுதான். என்னடா சாதாரண

ஆமாம், ஒரு வயசு ஆன உடனே கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு காது குத்துறதெல்லாம் ஒரு மதச்சடங்கு அப்படின்னு நினச்சா அதுக்கு பின்னால் இவ்வளவு அறிவியல் பின்னணி இருக்கா அப்படின்னு நிஜமாகவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எஸ், இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக பொன் விழா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

பிராண ஆற்றலினுடைய சீரான ஓட்டத்தை இது வந்து பராமரிக்குதான். அது மட்டும் இல்லை, மூக்கு குத்துறோம் இல்லையா, அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. கருப்பிடித்தல், அதுக்கப்புறமா எளிதான பிரசவம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுவாச மண்டல பாதுகாப்பு வரைக்கும் சொல்கிறாங்க. மூக்குத்தி அணியும் போது நாசி வழியாக செல்லக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நின்கிருமிகளை வடிகட்டுறதுக்கும் உடலினுடைய வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து உதவுதான். அது மட்டும் இல்லாமல் சைனஸ் அதுக்கப்புறம் சுவாச பிரச்சனைகள்லேருந்து இது வந்து பாதுகாக்குதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த காது அதுக்கப்புறம் மூக்கு குத்துறதுக்கு அப்புறமா தங்க நகைகளை வந்து அணியிறதுக்கு ஏன் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, தங்கம் ஒரு சிறந்த கடத்தி அப்படின்றதால நம்முடைய உடலினுடைய வெப்பத்தை சீராக வச்சிருக்க உதவுறதோடு உடலில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை ஒழுங்குபடுத்துது அப்படின்னும், தங்கம் வந்து சருமத்தில் வந்து கிருமி தொற்று ஏற்படுவதை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தகவல்கள் இருக்கா அப்படின்னு நமக்கே தோணுது இல்லையா? எஸ், கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வீர தாலாட்டு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஒதுங்கி போகணும் ஓரம்மா, அதுக்கு தகுந்த இடத்தை பார்க்கணும் வேகம்மா.
1: இருந்தால் இருந்தாலும் நம்ம ஊர் மேலே நம்ம ஊர் பாட்டு அப்படிங்கல ஒரு விதமான ஜாலி நமக்கு இருக்க தான் செய்யுது இல்லையா. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஃபம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள். இந்த காது குத்துறோம் இல்லையா, அந்த காது குத்தக்கூடிய புள்ளியில் மாஸ்டர் சென்சோரியல் அதுக்கப்புறமா மாஸ்டர் செரிப்ரல் அப்படின்ற 2 வந்து இருக்கும். இது வந்து காது கேட்கக்கூடிய திறனை வந்து துல்லியமாக்கிறதுக்கு உதவு தான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மன ஆரோக்கியம் அதுக்கப்புறமா ஆற்றல் இது கூடயும் இந்த நிகழ்வு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காது குத்தும்போது பதற்றம், கவலை, ஹிஸ்டீரியா அதுக்கப்புறமா ஓசிடி போன்ற மனநல பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு இது உதவு தான். அது மட்டும் இல்லாமல் உடலில்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ் காது குத்துறதுலையும் மூக்கு குத்துறதுலையும் அதுக்கு பின்னால் இவ்வளவு அறிவியல் விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நேர்களை நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். நேர்மேலு மணி 30 நிமிடம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தற்போது இருக்கிற கால சூழ்நிலையில எல்லாருமே மாற்று பயிர்கள் சாகுபடி நோக்கி போறாங்க. அப்படி மாற்று பயிர்கள் சாகுபடியில மிகவும் முக்கியமானதா கருதப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்பெரி சாகுபடியை தான் சொல்லணும். பட்டுப்புழு வளர்ப்பில் மல்பெரியானது ரொம்பவே முக்கியத்துவமானது. அப்படிப்பட்ட மல்பெரி சாகுபடி முறைகள் குறித்து சொல்ல வர்றாங்க திருநெல்வேலி மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை இளநிலை ஆய்வாளர் ஆர். டயானா அவர்கள்.

மல்பெரி சாகுபடி வந்து பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து மிக மிக முக்கியமானதாகும். ஏன்னா அந்த பட்டுப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மல்பெரியை மட்டும்தான் அது சாப்பிடக்கூடியது, வேறு எந்த இலையுமே அது சாப்பிடக்கூடியது. அது வந்து பட்டுப்புழுக்கு வந்து உகந்த தாவரமாக இருக்கிறது மல்பெரி ஆகும். மல்பெரியோட இலையின் தரத்தை பொறுத்து தான் அந்த பட்டு கூடுகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோன்னா மல்பெரி தோட்டம் வந்து நல்ல முறையில் பராமரிக்க வேணும், நல்ல ரகங்களை தேர்வு செய்ய வேணும் அப்படின்னு அங்கே வந்து விவசாயிகளுக்கு அறிவுரை வழங்கிட்டு வரோம். பொதுவாக நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஒரு வறட்சியான மாவட்டம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மல்பெரி என்னென்ன ரகங்கள் சாகுபடி செய்யலாம், மல்பெரியில் என்னென்ன ரகம் இருக்குது என்பதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மல்பெரியை பொறுத்தவரையில் 4 ரகங்கள் மெயினாக சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து MR2 அப்படின்னு ஒரு ரகம், V1 ஒரு ரகம், G4 ஒரு ரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா S36. இதெல்லாம் வந்து மல்பெரிக்கு வந்து நம்ம வந்து சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாக நம்ம சொல்கிறோம். இதில் இப்போ நடைமுறையில் இருக்கிற ரகங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா MR2 V1 G4 அந்த 3 ரகமும் தான் நடைமுறையில் நிறைய அதிகபட்சம் விவசாயிகள் வந்து பயிரிட்டு வராங்க. இதில் நம்ம மாவட்டத்திற்கு ஏற்ற ரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா MR2. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக இதை நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு நீர் ஆதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பகுதியில் வந்து நம்ம வந்து MR2 ரகத்தை நம்ம நடலாம். அதே போல் நீர் ஆதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் V1 ரகத்தை நடலாம், நடு விவசாயிகள் பயனடையலாம். இப்போ பார்த்திங்கன்னா MR2க்கும் V1க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலையோட மகசூல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் V1ல், MR2ல அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மட்டும்தான் வித்தியாசம். இது வறட்சியை தாங்கும், அது வறட்சியை தாங்காது. இந்த ரெண்டு தான் மெயின் வித்தியாசமாக நாங்கள் சொல்கிறோம். அதனால் மெயினாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அதிகமான விவசாயிகள் வந்து MR2 பயிரிட்டு வராங்க. அதே போல் என்னென்னா மல்பெரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோட்ட பராமரிப்பு ரொம்ப இன்றியமையாத ஒன்றாகும். தோட்ட பராமரிப்பு வந்து மல்பெரிக்கு ரொம்ப அவசியம். மல்பெரியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மல்பெரியை வந்து நம்ம நட்ட 15-20 ஆண்டுகள் வரைக்கும் அதை நம்ம வந்து எதுவுமே செய்ய வேண்டாம். அதிலிருந்து மகசூலை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். ஏன்னா மல்பெரியோடு வந்து பல்லாண்டு கால் வாழ் தாவரமாகும். அதனால் நம்மளுக்கு வந்து அது ஒன்ஸ் நட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட இலைகளை மட்டுமே நம்ம அறுவடை செய்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். மல்பெரியை வந்து நம்ம வந்து நடுறதுக்கு வந்து நாங்கள் இணை வரிசை நடவு முறை அப்படின்னு சொல்லி அந்த முறையில் நாங்கள் நட சொல்லுவோம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5500 செடி வந்து நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்பெரியை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து அந்த தோட்டத்தை பராமரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்பெரியை வந்து நம்ம சாகுபடி செஞ்சு முதல் அறுவடை நம்ம இலைகள் வந்து தயாராகும். அதை பயன்படுத்திய பின்னர் அது அடிவெட்டு வெட்டுவோம். அடிவெட்டு வெட்டி முதல் நாள் அடிவெட்டு வெட்டின பிறகு 5வது நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து தொழு உரம் இட வேண்டும். தொழு உரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8-10 டன் வரை பரிந்துரைக்கப்படுது. ஒவ்வொரு ஏக்கருக்கும் 8-10 டன் வரைக்கும் நம்ம தொழு உரம் இடணும். அதுபோக நம்ம வந்து 18வது நாள், அதாவது அடிவெட்டு வெட்டி 18வது நாள் நம்மளுக்கு வந்து சிங் சல்ஃபேட் 1 ஏக்கருக்கு 5 கிலோ பரிந்துரைக்கப்படுது. அதை நம்ம வந்து மல்பெரி செடிக்கு நம்ம இடணும். அது போக அடிவெட்டு வெட்டி 22வது நாள் பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள் இட வேண்டும். அதாவது 140 கிலோ அமோனியம் சல்ஃபேட், 70 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஷ், இவ்வளோத்தையும் நம்ம வந்து பரிந்துரைக்கப்படுது. இது வந்து 1 ஏக்கருக்கு நம்ம 22வது நாள் அதை வந்து இட வேண்டும். அது போக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 35வது நாள் மல்பெரி இலைக்கான நுண்ணூட்ட உரம் பரிந்துரைக்கப்படுது. அதற்கு போசான்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து நுண்ணூட்ட உரம், அது வந்து மத்திய பட்டுவாரியத்திலிருந்து உற்பத்தியான நுண்ணூட்ட உரம். நம்ம வந்து இலை வழியாக மல்பெரி வழங்குகிறோம். அதுக்கு போக அடுத்தல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 53வது நாள், அதாவது அடிவெட்டு வெட்டி 53வது நாளிலிருந்து அந்த இலை வந்து என்ன பண்ணுவது அறுவடைக்கு தயாராகி வருது. அதை வந்து நம்ம 75வது நாள் வரைக்கும் அதை பயன்படுத்தி அதை வந்து கூட அறுவடை செய்வோம். அதாவது ஒரு மல்பெரியை வந்து நம்ம அடிவெட்டு வெட்டி 75 நாளுக்குள்ள அந்த அது உற்பத்தி பண்ணக்கூடிய இலையை நம்ம வந்து பயன்படுத்தி ஆக வேண்டும். இல்லைன்னா அதுக்கு மேல நம்ம வந்து நாள் பிந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும்னா அந்த இலை முத்திரும். முத்திச்சுனா அந்த வந்து இலையை வந்து பட்டுப்புழு விரும்பி சாப்பிடாது. அது போல என்னன்னா அதோட கூடும் அதுக்கேற்ற மாதிரி தரக்குறைவாக கட்டிவிடும். அதனால என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பரிந்துரையே வந்து அடிவெட்டு வெட்டி 75வது நாளுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த இலையை பயன்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பரிந்துரை இருக்கப்படுது. இவ்வாறு நம்ம என்ன செய்யணும், மல்பெரி தோட்டத்தை

0: நம்ம வந்து பராமரிக்கணும். அதுபோல் மல்பெரிக்கு வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம வந்து எந்த விதத்திலையும் பூச்சி மருந்து அடித்து அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பட்டுப்புழுக்கு வழங்கும் இலைகளில் பூச்சி மருந்து இருந்துச்சுன்னா அந்த பட்டுப்புழுக்கள் வந்து இறந்துடும். அதனால் வந்து என்ன இயற்கை ஒட்டுண்ணிகள் அதான் நம்ம வந்து பயன்படுத்தி அது வந்து கள பணியாளர்களின் பரிந்துரைப்படி ஒவ்வொரு ஏதாவது பூச்சி தாக்கம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து களப்பணியாளர்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த ஒட்டுண்ணிகளை நம்ம பயன்படுத்தி அந்த நோய்களையோ நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். பண்ணையினுடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நர்சரி நாற்று மல்பெரி நாற்று வந்து விற்பனை செய்யப்படும். அதே போல் பட்டு இளம் பட்டுப்புழுக்களும் விற்பனை செய்யப்படும். அதே போல் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் வந்து இதில் வந்து பயனடைகிறாங்க. நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு வராங்க. கல்லூரி மாணவர்கள் செல்லவங்க வந்து பயிற்சிக்கு வராங்க. அதே போல் ஒவ்வொரு விவசாயியும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் என்னென்ன தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சுக்கணுமோ இல்லை புதுசாக வந்து ஏதாவது நாங்கள் மல்பெரி சாகுபடி செய்ய போகிறோம் இதுக்கான என்னென்ன விளக்க உரை வேணுமோ நீங்கள் வந்து எப்போனாலும் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த பண்ணை வந்து செயல்படும். விடுமுறை நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் வந்து அங்கே வந்து நாங்கள் இருப்போம். அது நீங்கள் வந்து உங்கள் தொழில்நுட்ப அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளலாம். களப்பணிக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டுக்கு வர சொன்னாலும் நாங்கள் வருவோம். எல்லாமே நாங்கள் வந்து உங்கள் களப்பணியிலையும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீங்களும் வந்து இங்கே கண்டுகொள்ளலாம். இங்கே வந்து எப்போனாலும் பண்ணையை பார்க்கலாம். பண்ணையில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்பத்தில் எல்லா ரகங்களும் அதாவது மல்பெரியில் உள்ள அனைத்து ரகங்களையும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் பண்ணையில் பார்க்கலாம். அங்கே ஒவ்வொரு வெரைட்டிக்குள்ளே ரகத்துக்குள்ளே வித்தியாசத்தை நீங்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். எந்த தொழில்நுட்ப முறையில் நாங்கள் வந்து நடவு செஞ்சுருக்கோங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் வேணுன்னா பட்டுப்புழுக்கள் எப்படி இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட்டுப்புழு கழிவில் இருந்து நாங்கள் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம். அது எப்படி தயாரிக்கிறோங்கிறதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒட்டுண்ணிகள் தயாரிப்போம். ஒட்டுண்ணிகளையும் நீங்கள் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய செயல்பாடுகள் அந்த அரசு பண்ணையில் நடைபெற்று வருது. ஆர்வமுள்ள எல்லாரும் வந்து நீங்கள் எப்போனாலும் எங்களை வந்து அணுகலாம். அணுகி உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் எப்போனாலும் செய்வோம். உங்களுக்கு களப்பணி தேவைனாலும் உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப உரை வழங்குவோம். வந்து இந்த பண்ணையில் உள்ள செயல்பாடுகளை பார்த்து நீங்கள் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை மல்பெரி சாகுபடி முறைகள் குறித்தும் மல்பெரியில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அதுக்கு எப்படி உரமிடணும் எந்த நேரத்தில் அறுவடை செய்யணும் இதை பற்றி தெளிவாக சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பண்ணை செயல்பாடு குறித்தும் விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. திருநெல்வேலி மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை இளநிலை ஆய்வாளர் ஆர். டயானா அவர்கள்.

0: தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிரிட உகந்த நெல் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. திருவேங்கடம் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: சார், இப்போ வந்து வேளாண்மையில் பல புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்தி நிறைய மாற்றங்கள், அதனால் வந்து நம்மளுக்கு பெரும் விளைச்சல் மகசூல் இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதேமாரி இப்போது ஒரு உர உற்பத்தியாக இருக்கட்டும், பூச்சி மருந்தாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே புதுமை. இப்போல்லாம் ட்ரோன்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு புதுமை படைச்சிட்ருக்கோம். இதிலெல்லாம் புதுமை படைச்ச மாதிரி நிறைய ரகங்களும் இப்போ அடிக்கடி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது சீக்கிரத்தில் மகசூல் கொடுக்கணும், அதனால் அவங்க அதிக லாபம் பெறணும், அந்த நோக்கத்தில் வந்து நிறைய ரகங்கள்லாம் இப்போ உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி ரகம்லாம் இப்போ உருவாக்கியிருக்காங்க சார்?
1: பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த பயிர் ரகங்களை உற்பத்தியில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோவையிலிருந்து செயல்பட்டு வர தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறுமே வந்து நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், நெல்லில் மட்டும் இல்லை எல்லா பயிர்களும், வேளாண் பயிர்கள், தோட்டப்பயிர்கள், காடு பயிர்கள்னு சொல்லி எல்லா பயிர்களுமே வந்து நம்ம வந்து புதிய ரகங்களை கண்டுபிடிச்சி வெளியிட்டு வராங்க. இது வந்து பகுதிகளுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த பருவங்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை வந்து நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டு வருது. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது நெற்பயிர் வந்து ஒரு முதன்மையான பயிர். அந்த நெற்பயிர் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலும் நன்றாக பயிரிடப்பட்டு வருது. ஏன்னா இங்கே ஆற்றுப்பாசனம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆற்றுப்பாசனத்தை நம்பி தான் நெல் விவசாயிகள் வந்து நெல்லை பயிரிடுறாங்க. அதுக்கும் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அம்பாசமுத்திரம் என்ற இடத்துல வந்து நெல் ஆராய்ச்சி நிலையம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே நெல் ஆராய்ச்சி மூலமாகவும் அந்த ரகங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவ்வாறு கண்டுபிடிக்கின்ற ரகங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கார் பிசானம் அப்படின்ற ரெண்டு பருவம் தான் முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்து நெல் விவசாயிகள் விவசாயம் செய்து வராங்க. இதுக்கு ஏற்ற வகையில் அதிக விளைச்சல் தரக்கூடிய பூச்சி நோயின் தாக்குதலை வந்து சமாளிக்கக்கூடிய வகையில் நல்ல சமையல் பண்புகளை கொண்ட வருமானம் வரக்கூடிய ரகங்களை வந்து நெல்லாராய்ச்சி நிலையம் கம்பாசமுத்திரத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 21 ரகங்கள் வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய பருவத்துக்கு ஏற்ற வகையில் உற்பத்தி தரக்கூடிய ரகங்கள் வந்து 21 ரகங்கள் கண்டுபிடித்து வெளியிடப்பட்டு உள்ளது. அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியிடப்பட்ட ரகம்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி 21 ஒரு ரகம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதி மாவட்ட விவசாயிகளாலும் விரும்பி பயிரிடக்கூடிய ரகமாக இருக்குமா.
0: திருநெல்வேலி அந்த பேர்லேயே நெல் வந்துட்டு, அப்போது நம்ம நெல் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பிரதான பயிர். இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏற்ற உகந்த நெல் ரகங்கள்லாம் எது சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் ஏஎஸ்டி 21 அந்த நெல் ரகம் இப்போ புதுசாக கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. அந்த நெல் ரகத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எத்தனை நாள் பயிர் சார் அது வந்து? அது பூச்சி நோய்க்கெலாம் தாக்கப்படுமா? அந்த நெல்லோட சிறப்பு தன்மையை சொல்லுங்கள் சார்.
1: இதில் வந்து இந்த ஏசி 21 ரகம் வந்து நம்ம நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 2023 ஆண்டு நம்ம மாவட்ட விவசாயிகளுக்காக வெளியிடப்பட்ட ரகம். இது வந்து 120 நாளில் வந்து இதை வந்து அறுவடை செய்யலாம். இது வந்து எந்தெந்த பருவம்னா முன்குறுவை, முன்கார், பிந்திய பிசானம் இந்த பருவத்துக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஏசி 21 ரகம். இது வந்து மகசூல் என்னென்னா ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட 6330 கிலோ மகசூல் தரக்கூடிய ரகம். இது வந்து முக்கியமான இயல்புகள். சிறப்பு இயல்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகமாக வந்து நடுத்த உயரம் கொண்டதுமா, செடி அமைப்பு நிமிர்ந்து சாயாத செடி அமைப்பு. ஏன்னா தண்ணி அதிகமாக வந்து சாய்ந்ததுன்னா அது வந்து ரகத்தில் வந்து உற்பத்தி பாதிக்கும். ஆனால் இந்த ரகம் வந்து சாயாத செடி அமைப்பை கொண்டது. குட்டை பருமன் வெள்ளை அரிசி ரகத்தை சேர்ந்தது. அப்புறம் வந்து 1000 மணிகளுடைய இதை பார்த்தீங்கன்னா 24.4 கிராம் வரும். அதனால் நல்ல மகசூல் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதிக முழு அரிசி திறன் காணும் உள்ளது. கிட்டத்தட்ட 60% முழு அரிசி கிடைக்கும் இதில். அப்புறம் அமைலோஸ் சதவீதம் பார்க்கும்போது நடுத்தர அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட அதனுடைய சதவீதம் பார்க்கும்போது 21.5. அப்புறம் சாதம் காணும் திறன், அது ஒரு முக்கியமான பண்பு சமையல் பண்பில். அது பார்த்திங்கன்னா 4.1 என்ற அளவில் இருக்குது. அடுத்தது முக்கியமான பண்பு என்னென்னா சமைத்த பிறகு அந்த சமைத்த அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த மாவு பண்புகள்னு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே நம்ம ஆராய்ச்சி நிலையத்தில்

0: வெளியிடப்பட்ட ஏஎஸ்டி 16 விட சிறப்பான மாவு பண்புகளை கொண்ட ரகம் தான் இந்த ஏஎஸ்டி 21. பூச்சி நோய் தாக்குதல் எடுத்துக்கிட்டால் தண்டு தொலைப்பான், இலை மடக்கு புழு, குலை நோய் மற்றும் இலை உரை அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது.
1: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க குட்டை பருமை அரிசின்னு சொன்னீங்க. நம்ம திருநெல்வேலியில் இந்த குட்டை பருமை ரகம்னு சொல்லி ஒரு ரகம் இருக்கும்களா சார்?
0: ஆமாம்மா.
1: அந்த ரகத்தோட சிறப்பு இயல்புகள் எப்படி இருக்கும் சார்?
0: நீங்கள் கேட்டதுக்கு சரியான கேள்வி. இந்த ஏசி 21 முன்னாடி இங்கே இந்த பகுதி முழுவே குட்டை பருமன் அரிசி தான் முக்கியத்துவம் வந்து கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது. முக்கிய நோக்கமே வந்து அரிசி ரகங்களை உருவாக்குறதுல முக்கிய நோக்கமே குட்டை பருமன் தான். ஏன்னா இங்கே விவசாயிகள் மட்டும் இல்லை, இங்கே இருக்க மக்களாலும் விரும்பி சாப்பிடுவது குட்டை பருமன் அரிசி தான் சாப்பிட்றோம். ஆனால் அது வெள்ளை அரிசியாக இருக்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இது கேரளா மாவட்டத்தை ஒட்டி இருக்கிறதால அந்த மாவட்டத்து மக்களும் என்ன பண்ணுவாங்க, குட்டை பருமன் அரிசி தான் விரும்பி சாப்பிடுவான். ஆனால் அவன் வந்து சிவப்பு அரிசியாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க குட்டை பருமனோட கலர் வந்து நமக்கு வெள்ளை அரிசியாக விரும்புவாங்க. விவசாயிகளும் விரும்புவாங்க, சாப்பிட்றவங்களும் விரும்புவாங்க. பிரபலமான ஒரு ரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி 16. இது வந்து இந்த ஏசி ரகம் 16 சிறப்பு என்னென்னா, இது வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 40 கழித்துமே விவசாயிகளிடமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய குட்டை பருமன் அரிசி ரகம். இது பார்த்தீங்கன்னா இதனுடைய வயது என்னென்னா 115 தான், குறுகிய கால ரகம். இது வந்து கார், பிந்திய பிசானம், கோடை போன்ற பருவங்களுக்கு இது பயிரிட உகந்த ரகம். இதனுடைய மகசூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெக்டருக்கு 6500 வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் கிடைக்குமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு இயல்புகள்னு பார்க்கும்போது இது குட்டை பருமன் வெள்ளை அரிசியை உருவாக்கும். இதுவும் வந்து 72% அளவில் வந்து அதிக முழு அரிசி காணும் திறனை கொண்ட ரகம். அது இல்லாமல் 10% அதிக புரதச்சத்தும் இந்த ரகத்தில் இருக்குது. இட்லி தோசைக்கு ஏற்ற சிறந்த மாவு பண்புகளை கொண்ட ரகம்
1: இது. வந்து இட்லி அரிசி,
0: இட்லி அரிசிக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா குண்டாக இருக்கிறதால இட்லி அரிசி மாவு வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா இட்லிக்கு தோசைக்கு மாவு நிறைய இருந்தால் தான் சமையலுக்கு உகந்ததாக இருக்கும். அப்புறம் புகையான் பூச்சி, கதிர் உரை அழுகல் நோய்க்கு மிதமான எதிர்ப்புத்திறன் கொண்டது. இதெல்லாம் இந்த ஏஎஸ்டி 16 சிறப்பு பண்புகள்மா.
1: இந்த ரகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு 40 ஆயிட்டுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமும் நிறைய ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா சார்?
0: அந்த கண்டுபிடிச்சி தான் இந்த ஏஎஸ்டி 16 வந்து கிட்டத்தட்ட 40 ஆயிடுத்துக்காக அதை விட கொஞ்சம் அதிக மகசூல் தர ரகமாக தான் நம்ம ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து கண்டுபிடிச்சது வந்து ஏஎஸ்டி 21 கண்டுபிடிச்சிருக்கோம்மா.
1: அந்த ஏஎஸ்டி 21 வந்து குட்டை பருமன் ரகம்.
0: குட்டை பருமனான். அது மட்டுமின்றி நம்ம பக்கத்து மாவட்டத்திலேருந்து டிபிஎஸ் 5 ரகம், அதுவும் வந்து திருப்பதி சரம் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரகம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய
1: ரகம் எப்படி சார், அதோட சிறப்பியல்?
0: அதனுடைய வயது வந்து 115 120 அறுவடைக்கு செய்யலாம். அதுவும் கார், பிந்திய பிசானம், கோடை பருவங்களுக்கு ஏற்றது. அதனுடைய மகசூல் என்ன எவ்வளோ அப்படின்னா ஹெக்டருக்கு 6300 அளவுக்கு மகசூல் கிடைக்கும். இதுவும் குட்டை பருமன் அரிசி ரகத்தை தான் சேர்ந்தது. இந்த ரகம் வந்து அதிக அறவை திறன் கொண்டது. இதுவும் வந்து முழு அரிசி காணும் திறனும் கொண்டது. அப்புறம் வந்து நோய் பூச்சி தாக்குதலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதுமா. அப்புறம் அமைலோசும் நடுத்தர அளவில் இருக்கும், குறைவு திறனும் நடுத்தர அமைலோ இருக்கும். இதுவும் இந்த பகுதி விவசாயிகளால் பயிரிடப்பட்டு வரக்கூடிய ஒரு தற்போது வெளியிடப்பட்ட ஒரு ரகம் தான்
1: சார். இந்த இப்போ நம்ம வந்து குட்டை பருமன் ரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து ரொம்ப பிரபலமான இன்னொரு ரகம்னு பார்த்தீங்கன்னா சன்ன ரகங்கள்.
0: ஆமாம்.
1: அந்த ரகம்லாம் எப்படி சார், அதோட சிறப்பு இயல்புகள்லாம் எப்படி, அது வந்து எந்த காலத்தில் பயிரிடுவாங்க அந்த நெல்?
0: சன்ன ரக அரிசியும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அதுவும் ஒரு விரும்பப்பட்டு வர ரகமாக தான் இருக்கும். இப்போ ட்ரேடர் மில்லர்லாம் பார்த்தீங்கன்னா சன்ன ரக அரிசி என்ன வந்து இப்போ எல்லாமே சாப்பாடுடைய ப்ரிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லணும். தேவை வந்து வித்தியாச தேவையாக இருக்குது. இந்த பிரியாணி சாப்பிட்றவங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து குண்டு அரிசியை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அவங்களாம் சன்ன ரகமாக தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் வந்து ஹோட்டல்லாம் கூட இந்த அரிசி சார்ந்த சாப்பாடை தான் உருவாக்குறாங்க. அதுக்கு சில ரகங்கள் தேவை. அதுக்கு வந்து கோயம்புத்தூரில் மற்றும் ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருந்து நல்ல பிரபலமான ரகம் வந்து முதல்ல வெளியிடப்பட்ட ரகம் கோ 51, அதிக மகசூல் தரக்கூடிய கோ 51. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்ட ரகம் என்னென்னா கோ 55, நல்ல சன்னரக அரிசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கம்மா. இந்த ரெண்டு ரகங்களும் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஆடுதுறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ADT 53, ADT 54, ADT 57, இந்த 3 ரகங்களும் வந்து அந்த நடுத்தர சன்னரக அரிசி ரகத்தை சேர்ந்த ரகங்கள். இந்த ரகங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆடுதுறை வெளியிடப்பட்டாலுமே இந்த ரகங்கள் நம்ம திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் பயிரிட்டு பயன் பெறலாம், இங்கேயும் சிறு நன்றாக வளரும்.
1: இப்போ நம்ம திருநெல்வேலியிலையும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம அம்பை

0: அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரகங்களை, அதாவது ஏஎஸ்டி 21 அந்த ரகத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா, இல்லைன்னா ஆடுதுறை கோ54 அந்த ரகங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா சார்?
1: இது வந்து விவசாயிகளுடைய பருவம், எந்த பருவத்தில் விவசாயிகள் பயிரிடுறாங்க, அப்புறம் தண்ணி எப்படி கிடைக்குது. ஏன்னா நம்ம விவசாயத்துக்கு வந்து முதல்ல முக்கியமான ஒரு இது என்னன்னா தண்ணி தான். அப்புறம் ரெண்டாவது மண் வளம், இதை சார்ந்து தான் வந்து ரகத்தேர்வே அமையும். விதைகளை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தகுந்த அளவு தகுந்த எண்ணிக்கையில் நமக்கு வந்து விதைகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகமும் உற்பத்தி செய்கிறோம், அப்புறம் அரசு துறையிலையும் விதைப்பண்ணையிலையும் உற்பத்தி செய்கிறோம், அப்புறம் விவசாயிகளையும் வந்து விதைப்பண்ணை அமைத்து அவங்களும் உற்பத்தி செய்கிறாங்க. அதனால் விதை வந்து சீரான அளவில் தேவையான அளவில் விவசாயிகளுக்கு கிடைக்குது. முக்கியமாக பருவமும் மண் தன்மையும் தண்ணீர் கிடைக்கிறது, பாசனத்துக்கான தண்ணீர், இதை வச்சு தான் வந்து ரகங்களை வந்து தேர்வு செய்யறதுக்கு. இதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்தே 60 ரகங்கள், ஆடுதுறையிலேருந்து கிட்டத்தட்ட 60 பயிர் ரகங்களை வந்து நெல்லில் மட்டுமே வெளியிட்டிருக்காங்க. ஆனால் குறிப்பாக இந்த இருந்தாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 மேலே ரகங்கள் இருக்குது. ஆனால் இப்போ விவசாயிகளால் பயிரிட்டப்படுறதும் கிட்டத்தட்ட 20 ரகங்கள் வந்து பிரபலமாக இருக்குது. அந்த 20 ரகங்களும் என்ன பண்ணுவோன்னா அந்தந்த பகுதியில் என்னென்ன ரகங்கள் கிடைக்குதோ இல்லை பரிந்துரைக்கப்பட்டுள்ளதோ, ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரகங்களுடைய பரிந்துரை மாறும். சில ரகங்கள் மட்டும்தான் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் சேர்ந்த மாதிரி பரிந்துரை பண்ணுவாங்க. அதனால் அந்தந்த மாவட்டத்துக்குரிய ரகங்களை வந்து பரிந்துரைப்பட்ட ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து பயிரிட்டு பலன் பெறலாமா?
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் மண் வேறுபடும், காலநிலை மாறுபடும் நீங்கள்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதேமாதிரி இப்போது ஆடுதுறை கோ51 இந்த ரகங்கள்லாம் நம்ம திருநெல்வேலி மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, இங்கே உள்ள காலநிலை தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மகசூல் கொடுக்குமா சார்?
1: கட்டாயம் கொடுக்குமா. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ரகங்களை கண்டுபிடிக்கும் போதே வந்து பலத்திட ஆய்வுன்னு சொல்லி ஒன்று நடத்துகிறோம். இந்த பலத்திட ஆய்வுனா வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எங்கெங்கெல்லாம் நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ரகங்களுடைய வளர்ப்புகளை வந்து பயிரிட்டு என்ன மகசூல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். எந்தெந்த மாவட்டத்தில் அதிக விளைச்சல் கொடுத்துருக்கோ அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த ரகங்களை வந்து நாங்கள் பரிந்துரை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் அரசு வேளாண் துறையோடு இணைந்து அனுசரணை ஆய்வு திட்டம்னு ஒன்று நடத்துகிறோம். இதில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்துக்குமே வந்து அந்த கண்டுபிடிக்கக்கூடிய வளர்ப்பு ரகங்களை வந்து கொடுத்து பரிசோதனை செய்வோம். ஒரு ரகத்தை பரிசோதனை செய்யும்போது அது எந்தெந்த மாவட்டத்தில் அதிக மகசூல் கொடுக்கிறதோ, ஏன்னா இப்போ நம்ம மாநிலத்துக்குன்னு சொல்லி நெல்லுக்குன்னு வந்து சராசரி மகசூல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த சராசரி மகசூலை விட எந்தெந்த மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட பரிசோதனைக்குட்பட்ட ரகங்கள் வந்து அதிக மகசூலை தருதோ அதை தான் நாங்கள் வந்து பின்னாடி புதிய ரகமாக வந்து விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்வோம்மா. அது மூலமாக இப்போ நான் சொன்ன ரகங்கள் எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அதிக மகசூல்னு சொல்லி ஏற்கனவே எங்கள் ஆய்வுத் திட்டத்தில் கண்டுபிடிச்சு தான் வெளியிடுவோம். இந்த ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து வேளாண் துறைக்கிட்டேயோ இல்லை எங்கள் வேளாண் பழக ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகளை கேட்டு தேர்வு செய்து விதைகளை பெற்று பயிர்படலாம்.
0: சரி,
1: இந்த காலநிலைக்கு உகந்ததாக தான் அது இருக்கும், அதே அளவு விளைச்சல் தான் கொடுக்கும். ஏன்னா இந்த விளைச்சலை நாங்கள் ஏற்கனவே எங்கள் ஆய்வு திட்டம் மூலமாக உறுதிப்படுத்திடுவோம்மா.
0: சார், நீங்கள் வந்து சொன்னீங்க விதைகளுக்கு வந்து இங்கே பிரச்சனையே இல்லை.
1: ஆமாம்,
0: ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கி எங்கள் பண்ணைகள்லையும் கிடைக்கி. நீங்கள் இந்த மாதிரி விதைகள் வந்து கிடைக்கிறதுக்கு மக்கள் வந்து உங்களை எப்படி சார் நேரடியாக அணுக முடியும்?
1: பார்த்தீங்க நெல் ரகங்களை வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து எங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் வேளாண் அறிவியல் நிலையங்கள்லாம் செயல்பட்டு வருது. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் என்னென்ன குறிப்புகள் வேணுமோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம். இதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா நேராக வந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கோ இல்லை வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு நேராகவோ வந்து கூட அவருடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணலாம். இல்லைனா இப்போ ஃபோன் மூலமாகவும் வந்து அவங்க வந்து தொடர்பு கொண்டு ஏற்படும் சந்தேகங்களுக்கு வந்து தெளிவு பெறலாம்.
0: இப்போ உங்கள் நெல் ஆராய்ச்சி நிலையத்துக்கு ஒரு நம்பர் இருக்குங்களா சார்? அந்த நம்பரை நீங்கள் சொல்லலாமா? இப்போ
1: மொபைல் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 905-004-309-30.
0: மக்களே, இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விதை சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நேரில் போக பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. சார், வேறு எதுவும் நம்ம உழவர் பெருமக்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா சார்?
1: அன்பார்ந்த திருநெல்வேலி மாவட்ட விவசாய பெருமக்களே, உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் விதைகளோ நெல் சாகுபடி முறையினாலும் நீங்கள் வந்து நெல் ஆராய்ச்சி நிலையம் அம்பாசமுத்திரம் தொடர்பு கொண்டு தெளிவுபெறலாம். இப்போ கார்பருவம் ஏற்கனவே தொடங்கியாச்சு, அதனால் உங்கள் விவசாய பணிகளை சீக்கிரமாக தொடங்கிடுங்க. எல்லோரும் நன்றாக நெல் விவசாயம் செய்து நல்ல ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது விவசாய பெருமக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து காலங்காலமாக நெல் விவசாயத்தை செஞ்சுட்டு வரீங்க. இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. வானொலி மூலமாகவும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் தெரிந்து அதை முறையாக கடைபிடித்து நல்ல மகசூல் பெற என்னுடைய அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்
0: சார்.

0: இது வரைக்கும் நீங்கள் வந்து நெல்லோட ரகங்கள், அது நம்ம ஊர் ரகங்கள், அதேமாரி கோயம்புத்தூர் ரகம், ஆடுதுறை ரகம், திருப்பதி சாரம், அங்குள்ள ரகத்தை பற்றிலாம் சொல்லி அதோட சிறப்பு இயல்புகளை சொல்லி அதோட மக்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ஃபோன் நம்பர்லாம் சொல்லி நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போனீங்க சார். மிக்க நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் பயிரிட உகந்த நெல் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. திருவேங்கடம் அவர்கள்.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.
9: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள

0: விடுத்துள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்புக்கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருஜூரல் 7 ரன்னுடனும் சாரணாஷ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும். சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான், வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகளாக நடந்தது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்துக்குமே முன்னாடி எப்போவுமே வந்து நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கணும். எப்போவும் போல் எல்லார் மாதிரி நாம் வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக எல்லா விஷயத்தையும் குதர்க்கமாக யோசிக்கணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நாம் இன்டர்வியூ அப்படின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வியே சே சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட பேர், ஊர், எங்கேருந்து வரோம், என்ன படித்தோம், நம்மளுடைய சாதனைகள் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அப்படியே அடுக்கிட்டு வருவோம் இல்லையா. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடியது. ஆல்வேஸ் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த சாதாரண விஷயங்கள், இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாமே நம்ம அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கொடுத்துருப்போம். நம்முடைய ரெசியூமில் எல்லா விஷயங்களும் அதில் வந்து இருக்கும். அதையே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணின சாதனைகள் என்ன, நம்முடைய குணாதிசயம் என்ன, இப்படிப்பட்டதான விஷயங்களை நான் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்ற நம்முடைய தனித்திறமைகள் என்ன அப்படின்றத தான் நாம் வந்து அவங்களுக்கு சொல்லணுமா. அப்படி இல்லாமல் சே சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே ஏற்கனவே ரெசியூமில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இவங்க அப்படின்னு வந்து தோணுமா. அதனால் ஸோ யார் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களும் இந்த ஆங்கிளில் உங்களோட தனிப்பட்ட திறமை என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை எப்படிலாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க, அந்த கெப்பாசிட்டி என்ன, இதையெல்லாம்

கொஞ்சம் அப்படியே கட கட கட கடன்னு ரிவைண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னா, ரேஸில் ஓடும்போது எல்லோரும் ஒரே வேகத்தில் ஓடணும் அப்படின்னா எல்லாருமே வந்து வெற்றி அடைய மாட்டாங்க. அதே மாதிரி நாம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமான கோணத்தில் பதில் சொல்லும்போது நமக்கான வெற்றி இலக்கு அப்படின்றது வந்து ரொம்ப எளிதாகவும் இருக்கும் இல்லையா? எஸ் கேட்டுட்ருக்கீங்க, இளம் காற்று நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ரெட் திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிங்க.

இளம் காற்று கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இருந்து. ஆகஸ்ட் 16-17 ஆகிய தேதிகளில் அனுசரிக்கப்பட்ட சர்வதேச முக்கிய தினங்கள் என்னென்ன அப்படின்றத கடகரன் பார்த்துருவோமா. 16 ஆகஸ்ட் புதுச்சேரி சட்டப்பூர்வ விடுதலை தினம் வந்து அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு 1962 ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முறைப்படி இந்திய ஒன்றியத்தோடு இணைக்கப்பட்டதன் சட்டப்பூர்வ விடுதலை தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி 16 முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நினைவு தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இந்தியாவினுடைய 10வது பிரதமரும் பாரத ரத்ன விருது பெற்றவருமான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்களுடைய நினைவு தினம் வந்து அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இவருடைய நினைவிடம் வந்து சதைவ் அடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. 17 உலக தேனீக்கள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. தேனி வளர்ப்பு அதுக்கப்புறமா சுற்றுச்சூழல் சமநிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக 17 அன்னைக்கு உலக தேனீக்கள் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இது வந்து 2009 அமெரிக்க தேனீ வளர்ப்பவர்களால் தொடங்கப்பட்டு ஆண்டுதோறும் வந்து கடைபிடிக்கப்படுகிறதா. இந்தோனேசிய சுதந்திர தினம் வந்து 17 அன்னைக்கு 1945 17 அன்னைக்கு டச்சு ஆதிக்கத்திலிருந்து இந்தோனேசியா சுதந்திரம் பெற்றதனுடைய 81வது ஆண்டு சுதந்திர தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரைட், இன்னும் நிறைய தகவல்களோடு உங்களுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் மணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து. மத்திய அரசு பணிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சிறந்த அனுபவங்களை அதுக்கப்புறமா ஆளுமை பதிவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அனுபவ் அப்படின்ற தளத்தின் மூலமாக சிறந்த 15 அரசு ஓய்வு பெற்றவங்களுக்கு 9வது தேசிய அனுபவ் விருதுகளை புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் மத்திய பணியாளர் அமைச்சகம் வந்து வழங்கியிருக்கிறது. இந்த தளமானது மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை வங்கிகள், அதுக்கப்புறமா பொதுத்துறை நிறுவனங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை உள்ளடக்கியது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய சைபர் அச்சுறுத்தல்கள் இருக்கு இல்லையா, அதை எதிர்கொள்கிறதுக்கும் ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுக்கும் மத்திய மின்னணு அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய NIELIT அப்படின்ற இந்த அமைப்பு சைபர் குஸ்தி 2026 அப்படின்ற தேசிய அளவிலான சைபர் செக்யூரிட்டி ஹேக்கத்தானை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் அறிவுசார் கூட்டாளியாக இந்திய கணினி அவசர கால உதவிக்குழு வந்து செயல்படுகிறது. சைபர் குஸ்தி 2026 அப்படின்றது தான் இந்த ஹேக்கத்தானினுடைய பெயர். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சாமி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேரம் 8:27 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz இருந்து இளம் காற்று. நம்ம நாட்டினுடைய 80வது சுதந்திர தின உரையில 2047 உள்ளார் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுறதுக்கு 7 முக்கிய அம்சங்கள் கொண்ட சப்ததாரா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நம்முடைய பிரதமர்

0: நரேந்திர மோடி அவர்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அது என்ன அந்த ஏழு அம்சங்கள் அப்படின்னா, முதலாவது உற்பத்தி, மேனுஃபேக்சரிங், மேக் இன் இண்டியா, அதுக்கப்புறம் பிஎல்ஐ திட்டங்கள் மூலமாக உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறது. ரெண்டாவது வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல், பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து போன்ற நாடுகளோட போடப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை இந்த வேளாண் வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்துறது. மூன்றாவது தொழில்நுட்பம், அப்புறமா புத்தாக்கம், அக்னிகுல், ஸ்கைரூட் போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமாக விண்வெளி தொழில்நுட்பத்தை வந்து இதன் மூலமாக வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான்காவது உள்கட்டமைப்பு மேம்பாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல கதிசக்தி திட்டங்கள் மூலமாக கடைசி மைல் இணைப்புகளை உருவாக்குறது. ஐந்தாவது பாதுகாப்பு, பாதுகாப்பு உற்பத்தியில் தற்சார்பு அடைகிறது. ஆறாவது பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5000 மெகாவாட் மிதக்கும் சூரிய சக்தி திட்டங்கள் மூலமாக பசுமை ஆற்றலை வந்து அடைதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழாவது அம்சம் என்ன அப்படின்னா மென்சக்தி, யோகா, ஆயுர்வேதம், அதுக்கப்புறமா கலாச்சார பண்புகளை உலக அளவில் நாம் வந்து பரப்புறது அப்படின்ற இந்த ஏழு அம்சங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சப்த தாரா அப்படின்னு பேரும் வச்சுருக்கிறாங்க. ஆல் ரைட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களிடையே காணப்படக்கூடிய இரத்த சோகை இருக்கு இல்லையா, அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக தமிழ்நாடு அரசு வந்து இரும்பு கண்மணி அப்படின்ற ஒரு புதிய நலத்திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, அதுக்கப்புறமா 11ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே பள்ளி வகுப்பறைகளிலேயே ஹீமோக்ளோபின் பரிசோதனைகள் செய்யப்பட்டு இரத்த சோகையினுடைய தீவிரத்தன்மைக்கு ஏற்ப இரும்பு சத்து மாத்திரைகள், அதுக்கப்புறமா சிறப்பு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் இரும்பு கண்மணி அப்படின்றது தான். ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சண்டை திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: உனக்கு அக்கா இல்லடா, அத்தை.
2: அடா ஆமா, அத்தை இல்ல, இப்ப பாரு.
3: வாடி அடி வாடி வாடி ஏகப்ப கிழங்கு, ஏன் அத்தை பெத்த முக்கா துட்ட பாடாத வாய தோறந்து.
2: ரைட்டா
1: தோலே.

8:35 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இளம் காற்று. தமிழ்நாட்டில் புதிதாக கட்டப்படக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், அதுக்கப்புறமா வீட்டு மனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே முதல் விற்பனைக்கு பத்திரப்பதிவுகளை பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் போகாமல் இணைய வழியில் மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய முகமற்ற பத்திரப்பதிவு முறையை தமிழக அரசு வந்து கட்டாயமாக்கியிருக்கு. இதன் கீழ் என்னென்னு பார்த்தா, அந்த விற்பனையாளர்கள், அதுக்கப்புறமா வாங்குபவர்கள், அதுக்கப்புறமா அந்த சாட்சி கையெழுத்து போடுவாங்க இல்லையா, அந்த சாட்சியாளர்களினுடைய ஆதார் விவரங்கள் வந்து பதிவேற்றப்பட்டு ஆதார் அடிப்படையிலான கைரேகை இல்லைன்னா வெளுத்துறை அங்கீகாரம் மூலமாக இது வந்து அடையாளம் சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் பதிவாளர் வந்து இந்த ஆவணங்களை சமர்ப்பித்த 24 மணி நேரத்திற்கு உள்ளார இதை வந்து பதிவு செய்யணுமா, அப்படி இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா திருத்தங்களுக்காக திருப்பி அனுப்பணும் 24 மணி நேரத்துக்குள்ளார அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னா திருத்தப்பட்ட ஆவணங்களை 30 நாட்களுக்கு உள்ளார மறு சமர்ப்பிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை 60 நாட்களுக்கு உள்ளார இணையதளத்தில் நாம் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தற்போதைய மாறி வரக்கூடிய சுகாதார தேவைகள், அதுக்கப்புறமா நவீன மருத்துவ உட்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய நோக்கத்தில் சுமார் 87 ஆண்டுகள் பழமையான தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 முழுமையாக வந்து மறுசீரமைக்கப்பட்டு புதிய சட்ட முன்வடிவு வந்து தயாரிக்கப்பட்டு வருகிறதுன்றதை சொல்லியிருக்காங்க. புதிய சட்டத்தின் கீழே நவீன உள்கட்டமைப்புகளோடு கூடிய தமிழ்நாடு மருத்துவ நகரம் தன்னாட்சி அதிகாரத்தோட அமைய இது வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதில் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சரவணா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

இளம் காற்று கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 8:42. சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இருக்கு இல்லையா, அது வெளியிட்டுள்ள 2026 ஆண்டிற்கான புதிய உலகளாவிய தரவுகளின்படி சூரிய ஆற்றல் மின் உற்பத்தியில்

ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலக அளவில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது அப்படின்ற ஹாப்பியான நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. காற்று வழியாக மின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 4வது இடத்துலையும் நீர்மின் உற்பத்தியில் 5வது இடத்துலையும் இருக்குதான். ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் 3வது இடத்துல நீடிட்டுருக்கு. 2030 உள்ளார 500 GW மின் உற்பத்தியை எட்டுறதுக்காக பிஎம் குசும் அப்படின்ற திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் சொத்துக்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நடுத்தர மற்றும் சிறு வரி செலுத்துவோர் வந்து தங்களுடைய கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களை தாங்களாகவே முன்வந்து அறிவிக்கக்கூடிய ஃபாஸ்ட் டிஎஸ், அதாவது ஃபாரின் அசட்ஸ் டிக்ளரேஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்ற திட்டம் வந்து 16 முறைப்படி அமலுக்கு வந்திருக்கு. இந்த திட்டம் வரக்கூடிய December 31 வரைக்கும் செயல்படுமா. இதன் மூலமாக சிறு வரி செலுத்துவோர் 60% வரி, அதுக்கப்புறமா அபராதத்தை செலுத்தி தங்களினுடைய 1 கோடி வரையிலான வெளிநாட்டு சொத்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. கிராமப்புற மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய பொருளாதார தற்சார்பை உறுதி செய்கிறதுக்கு லாக்பதி தீதி திட்டப்பணிகள் இருக்கு இல்லையா, அதை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துறதுக்கு மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. சுய உதவிக்குழு பெண்கள் தங்களினுடைய வாழ்வாதார தொழில் மூலமாக ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 100,000 நிகர வருமானம் வந்து ஈட்டுவதை இலக்காக கொண்ட இந்த திட்டத்தில் பயனாளிகளினுடைய எண்ணிக்கை வந்து 3 கோடியாக இருந்துச்சு, அது இப்போது 6 கோடியாக வந்து உயர்த்தப்பட உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சந்தை வாய்ப்புகளை வழங்குறதுக்கு ஷீ மார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய பிரத்யேக விற்பனையகங்கள் வந்து அமைக்கப்பட உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களினுடைய வாழ்வாதாரமாக திகழக்கூடிய தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு சட்டப்பூர்வ நபர் அப்படின்ற அந்தஸ்தை வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஆற்றில் கொட்டப்படக்கூடிய மனித கழிவுகள், இறுதிச்சடங்கு மாசுகள், அதுக்கப்புறமா தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து ஆற்றை பாதுகாக்கிறதுக்காக நீதிமன்றம் வந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டுள்ளது. இந்த தீர்ப்பு இயற்கையினுடைய சட்டப்பூர்வ உரிமைகளை அங்கீகரிக்கக்கூடிய புவி நீதித்துறை கோட்பாட்டின் கீழே வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இனி தாமிரபரணி ஆறு மாசுபடாமல் தூய்மையாக இருப்பதற்கான சட்டப்பூர்வ உரிமைகளை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு இந்த விதிகள் வந்து சொல்லுது. ஆற்றை மாசுபடுத்துவது அப்படின்றது வந்து அரசியலமைப்பினுடைய விதி 21 கீழே வழங்கப்பட்டுள்ள பொதுமக்களினுடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடிய குற்றம், அதாவது இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனினுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பினுடைய விதி 51A(g) வந்து நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பில் வந்து சுட்டி காட்டியுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாம் எப்போவும் சொல்கிறது தான், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கவலைப்படுறதால எதுவுமே மாற போகிறதில்ல, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி எப்போவுமே நமக்கு தான் அப்படின்ற இந்த வார்த்தைகளோடு நிறைவு செய்து கொள்ளலாம் இன்றைய இளம் காற்று நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கலந்திருந்தேன் நான், உங்கள் கபில் தேவ்.

0: वाणी आकाशवाणी
1: सागर की गहराइयों से
2: நேரம் 9:54. இதுவரை நாம் கேட்டது டெல்லி அஞ்சல். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நேர்களை இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பில்.

நேர்களை நிறைவு பெற்றது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இரவை இனிமையாக்கி இசையால் நிறைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களில் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் எங்கிருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? வணக்கம்.
2: வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள், கிடைக்காததை ரசியுங்கள், இழந்ததை உணருங்கள், பிடித்ததை விரும்புங்கள், பேராசையை தவிருங்கள், பழைய நினைவுகளை நினைத்து மயிலுங்கள், வாழ்க்கை இனிக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம் சொல்றது யார் எங்கிருந்து?
2: ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்து பூந்தரை முருகன் சார். நலமாக உள்ளீர்களா?
1: சூப்பரா இருக்க முருகன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே மாதிரி நலமாக உள்ளேன்.
1: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
2: அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை கேட்டு போங்க போங்க, நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இல்லையே, ராத்திரியிலே எனக்கு தூக்கம் இல்லையே, அட என்ன வியாதி எனக்கு, அடதட என்ன வியாதி எனக்கு. இந்த பாடலே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சார்.
1: நன்றி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சீக்கிரமே ஒரு டாக்டர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? கேட்டலாமா பாடல?
2: கேட்கலாம் சார்.
1: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
3: கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
4: என்னம்மா?
3: அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
4: சொல்லம்மா.
3: நாள்

0: ஆட பாவமே, மாத்திரை மருந்துகளே இல்லாத ஒரு வியாதியால இருக்கு இது. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சார் புண்ணுகாட்டு
0: முருகேசன். சார் எப்படி இருக்கீங்க?
1: சார் நல்லா இருக்கு சார்.
0: நல்லா இருக்கீங்க? ஆ நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: சார் நினைவெல்லாம்
0: அந்த தாளட்டம் நம்மளும் கேட்டுருவோமா? நன்றி, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:12 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கே இருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: திருப்பூர்லேருந்து மனவிக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் சூப்பராக இருக்கோம். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் உன்னை தேடி வருவேன், பாடல் என் அன்பே அன்பு.
0: நீங்கள் எங்களை தேடி வாரீங்களோ இல்லையோ, பாடல் கட்டாயமாக உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: எங்கள் சாமி இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேயர்களும் அவ்வளோ அழகழகான பாடல்களை வந்து கேட்டுட்ருக்காங்க. எஸ் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் சுகமான ராகங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது பாலவந்தாலபுரம் ரவி டெய்லர் பேசுகிறேன் சார்.
0: ரவி சார் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் சூப்பராக இருக்கோம். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து வைத்தியை காத்திருந்தால். பாடல் வந்து ராசாத்தி ஒன்னா காணாத நெஞ்சு.
0: காத்தாடி போலாடுதா?
1: ஆமாம் சார்.
0: ஓகே, உங்களுக்கு காக்க வைக்காமல் நாங்கள் பாடல் கொடுத்துருதோம். ஓகேவா?
1: நன்றி நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க கலீல் ரஹ்மான் சார்? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
1: சொல்லுங்க.
0: நன்றி.
1: இந்த மண் வாசனை படத்துல இருந்து
0: ஓகே
1: பொத்தி வச்ச மல்லிகை முட்டு.
0: மண் வாசனையில இருந்து பொத்தி வச்ச மல்லிகை முட்டா? எனக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்காக மனம் பேச வருகிறது அந்த மல்லிகை பூ. கேட்கலாமா?
1: வாழ்த்துக்கள் சார். நன்றி.
0: நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:27 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தீபா
0: மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல்
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நலமாக இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன் கனகரத்தினம் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: சந்தோஷம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? உத்தம ராசா படத்துல இருந்து இந்த மாமனோட மனசு மல்லிகை பூ போல பொன்னானது. எங்க அன்புக்குரிய அறிவிப்பாளர் கபில் தேவ் சாரோட மனசும் அது போல பொன்னானது, மல்லிகைப்பூ போல
0: பொன்னானது. முடியல, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:38 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: எத்தேபுரம் வேடபட்டி வீஎஸ் செல்வகுமார் பேசுறேன் சார்.
0: செல்வகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: இந்த புதிய ஸ்வரங்கள் படத்துல புது காவேரின்னு ஆரம்பிக்கிறேன், அந்த பாட்டை கொடுங்க. வளர்க ஆழ்ந்த ரேடியோ வாழ்த்துக்கள்.
0: நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நேரம் 10:44 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பாத்திரலாம்? வணக்கம். இனி இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு படிக்காதவன் படத்துல இருந்து ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு, அந்த பாட்டு.
0: ஓகே, அதை இனிய பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: நன்றியா, நன்றியா,
0: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்
1: கபில் தேவ் அவர்களுக்கும் நமது நேர்கள் அனைவருக்கும் என் இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பவர் சித்திரம் புஷ்பலதா துரைமணி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் புஷ்பலதா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம், தம்மியா இருக்கோம்.
0: ஓகே, அப்படி சொல்லுங்க, என்ன பாடல்? என்ன பாடல்?

0: சரணா படத்துல இருந்து மலரே
1: நன்றி உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டிருக்கீங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்திரலாம். வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அருமையாக வழங்கும் ரப்பிடே சார், அவருக்கு வர சொல்வதை உங்கள் அன்பு நேயர் பார்க்க வேண்டும். சார்
0: நல்லா இருக்கும். வசந்தா மேடம் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கும்? உற்சாகமா தான் இருக்கும்.
0: ஓகே, நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றி.
0: எடுத்து வச்ச

0: நேரம் 11 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நேர்லே சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய நிறைவான நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிற மேடம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: நான் புதுக்குறல இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: மோகன் சரஸ்வதி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு வந்து வெள்ள சிறந்தது கதவு படத்துல இருந்து குழலோடு கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்கலாம்.
0: ஊரெல்லாம் கேட்க போகுது. இப்போ கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணியின் திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 102.6 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

ஆகாஷ்வாணி நேரம் 11:40. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து சிட்டுக்குருவிக்கென தொடங்கும் பாடல், பி. சுசீலாவின் குரலில், கண்ணதாசனின் வரிகளில்.

திரைக்கானத்தில் அடுத்ததாக எம்எல் ஸ்ரீகாந்த் பி சுசீலாவின் குரலில் கண்ணதாசனின் வரிகளில் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

11:49 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரல்ல ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்தும் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கும். முதலாவதாக ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து மனு, எஸ்பி சைலஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், மனு, சித்ரா, பி சுசீலா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல்களை நம்ம கேட்க இருக்கோம். ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து

12:39 ஆகுது. இரவின் மடையில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் வரப்போகுது. மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர், அதுக்கப்புறமா இளையராஜாவும் பாடியிருக்காங்க, சித்ரா அம்மா பாடியிருக்காங்க, அதை தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரோட குரல்லையும் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலேருந்து பாடல்.

போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல ஓல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

12:52 ஆகுது. இரவின் மடியில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியுடைய முதல் இரண்டு பாடல்களாக வந்துகிட்டு இருக்கு. சக்கரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவோட குரலில் பாடல் கேட்க இருக்கோம். கேட்டு நினைந்திருங்கள்.

1:20 நிகழ்ச்சியுடைய நினைவில் நின்றவை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தொகுப்பு எதுலேருந்துன்னா தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்த பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி

100.1 MHz FM கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த படத்தொகுப்பு புதிய பூமி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்கள் வந்துகிட்ருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியுடைய இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக நிமிர்ந்த நெல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். முதலில் பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடும் மனம்பாடி திரைப்படத்திற்காக பி சுசீலா குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியில் உஸ்தாத் ரைஸ்கான் ஷாகிப் அவர்களின் சித்தாரசையும், அதைத் தொடர்ந்து உஸ்தாத் நசீர் அமுதுதீன் தாகர் அவர்களின் துருபத் கியான் கேட்கலாம்.

அடுத்து ஜனனி நுனிவினா என தொடங்கும் சுப்பராய சாஸ்திரி இயற்றிய பாடல் ரீதி கவலை ராகம் மிஸ்ர சாப்புதானம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மேல்சானங்குப்பம் எம் நாராயணன் அவர்களின் நாகச வரிசை கேட்டீர்கள். சூரலூர் ஆர். சௌந்தரராஜன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் திருநீலகண்ட திரைப்படத்திற்காக எம் எம் தியாகராஜ பாகவதர் குரலில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் போரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தனா திரைப்படத்திற்காக எம் எம் தண்டபாணி தேசிகர் குரலில் ஒலிக்கும் பாடல்

நேரம் 5:25. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சேவாசதனம் மீரா திரைப்படங்களுக்காக MS சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.